வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 19ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் நாள், 2026வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் 5:57.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சார்பில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் முதலீடு தொடர்பான அறிவிப்பு திட்டம் போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபுரம்

0: கோயம்புத்தூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது சீர் வைத்து வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைம்ல 6:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 98 அதிகாரம் இனியவை. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இதன் விளக்கம் பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கும் இன்பம் தரும். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இதன் விளக்கம் பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். கேட்டது குறளும் விளக்கமும்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
4: மெய்ப்பொருள் அறிவுடைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, யாரிடம் கேட்டாலும் உண்மையை ஆராய்ந்து அறிவதே அறிவு என்றும், மெய்யுணர்தல் அதிகாரத்தில் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருளையும் தோற்றத்தை மட்டும் காணாமல் உண்மையை காண்பதே அறிவு என்றும் உரைத்துள்ளார். இவ்விரு குறள்களையும் ஆழ்ந்து நோக்கினால் செவிகளால் கேட்பது கண்களால் காண்பது ஆகிய இரண்டும் உண்மைதானா என ஆராய்ந்து அறிய வேண்டும் என்ற கருத்து தோன்றுகிறது. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனம்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருளில்லையோ என்ற பாரதியார் பாடலும் மெய்ப்பொருள் குறித்த தேடலாகவே உள்ளது. பொருள் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. சொல்லுக்கான பொருள், வாழ்க்கைக்கான பொருள், பயன்படுத்தும் பொருள் என பல நிலைகளில் இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. என்றாலும் சராசரி மனிதர்கள் செல்வம் என்ற பொருளை தேடுகிறார்கள், அது அழியக்கூடியது. ஆன்மீக நாட்டமுடையவர்கள் அருளை தேடுகிறார்கள், அது அழியாதது என்று நம்புகிறார்கள். தேடுவோருக்கெல்லாம் தேடும் பொருள் கிடைப்பதில்லை, கிடைத்தாலும் நிலைப்பதில்லை. அதனால் நிலையான பொருளை தேடும் முயற்சி தொடர்கிறது. காதில்லாத ஊசியை கூட நாம் கடைசி வரை எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்தும் பொருளையே தேடுகிறோம். எப்போதும் தீய நெறியில் செல்லாத வாழ்க்கை, எப்பொழுதும் மற்றவன் வீட்டு வாசலில் சென்று நிற்காத மேன்மை ஆகிய இரண்டும் பொருளால் ஏற்படும் என்பார் பாலைப்பாடிய பெரு

0: கடுங்கோ. மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். செல்வங்கள் பலவற்றுள் சிறந்தது அருள் செல்வமே. பொருள் செல்வம் இழிந்தோரிடமும் உண்டு. கஞ்சனின் செல்வம் ஊர் நடுவே நச்சு மரம் பழுத்தது போன்றது. பேரறிவாளனின் செல்வம் ஊருணின் நீர் நிறைந்தது போன்றது என உரைத்தார் திருவள்ளுவர். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற கருத்து எக்காலத்துக்கும் ஏற்புடையது. பொருள் சேர்ப்பது பெரிய செயல் அல்ல. பொருளை நேர்வழியில் சேர்ப்பது மிகப்பெரிய செயல். பொருளை சேமிப்பது அரிய செயல் அல்ல. சேமித்த பொருளை நல்ல வழியில் செலவு செய்வது அரிய செயல். நாம் சேர்க்கும் பொருளை விட மதிப்பு மிக்கவை பல இவ்வுலகில் உண்டு. ஆனால் பொய்யானவற்றை மெய்யென்று உணர்வதே துன்பம் தரும் பிறப்பு என்கிறது திருக்குறள். கண்களை கவரும் வண்ணங்களில், செவிக்கு இனிய இசையில், மனதை கவரும் காட்சிகளில் பல பொருள்களை இன்று வணிக நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகின்றன. அவற்றின் உண்மைத்தன்மையை உணரும் திறன் இன்று பலருக்கும் இருப்பதில்லை. சங்க காலத்தில் வணிகம் பற்றி கூறும்போது வணிகர்கள் தம்முடைய பொருளையும் மற்றவர்களுடைய பொருளையும் ஒன்றாகவே மதிப்பார்கள். தாம் கொள்ளும் பொருளை மிகுதியாக கொள்ளாமலும், தாம் கொடுக்கும் பொருளை குறைவாக கொடுக்காமலும் பல பண்டங்களின் மதிப்பை வெளிப்படையாக சொல்லி விற்பார்கள் என்றார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரிய வணிக அங்காடிகளுக்கு செல்லும் பலர் தாம் என்ன வாங்கச் சென்றோம் என்பதை மறந்து கண்களில் பட்ட பொருள்களையெல்லாம் வாங்கி வருவார்கள். நாளைக்கு பயன்படும் என்று பார்த்து பார்த்து வாங்கும் பலர் இன்றைக்கு என்ன தேவை என்பதை மறந்து விடுகின்றனர். பிறப்பின் நோக்கம் என்ன என்று தேடுவோர் தேவையற்றவற்றை தூக்கி சுமக்க மாட்டார்கள். தோற்றத்தை கண்டு மயங்க மாட்டார்கள். உருவத்தை பார்த்து யாரையும் குறைத்து மதிக்கக்கூடாது. பெரிய தேருக்கு சிறிய அச்சாணி மிக தேவை. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தாழம்பூவின் மடல் பெரிதாக இருந்தாலும் வாசம் பெரிதாக இருப்பதில்லை. ஆனால் அதனின் சிறிய மகிழம்பூவோ நல்ல வாசனை தருகிறது. பெரும் கடலின் நீர் உடலை கழுவக்கூட பயன்படாது. ஆனால் அதன் அருகிலே தோன்றும் சிறு ஊற்று குடிப்பதற்கும் நல்ல நீரை தருகிறது. எனவே உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது என்றார் ஔவையார். ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து முடிவுக்கு வரக்கூடாது. அந்த வார்த்தைகளுக்கு பின் உள்ள நோக்கத்தையும் உண்மைத்தன்மையும் ஆராய வேண்டும். எதிலிருந்து எல்லாம் நீங்குகிறோமோ அவற்றால் துன்பங்கள் வராது என்றார் திருவள்ளுவர். அவர் சொன்னதை உணர்ந்து அளவுடன் இந்த ஊடகங்களை பயன்படுத்தி மெய்ப்பொருள் என்று ஆராய்ந்து உணர்வதை மட்டுமே பகிர்வது அறிவுடைமை. செவிகளால் கேட்பது, கண்களால் காண்பது மயக்கம் தரும். அதனால் மாறாதது எது, நிலையானது எது, அழியாதது எது என்பதை சிந்திக்க வேண்டும். பொருளற்றவற்றை பொருள் என்று கருதுவதால் பலர் வாழ்க்கையின் பொருளை உணர்வதில்லை. பொருள் என்பது செல்வம் என்று கருதுவோர் அது நிலையானது என்றே கருதுகின்றனர். நாம் தேடும் பொருள் எது என்று சிந்திப்போம். கல்வியும் புகழும் அழியாத செல்வம் என்பதை புரிந்து கொள்வோம். தோற்ற மயக்கங்களிலிருந்து விடுபடுவோம். செவிகளில் கேட்பதையும் கண்களில் காண்பதையும் ஆராய்ந்து மெய்ப்பொருளை உணர்வோம்.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.
2: இன்னைக்கு உங்களோட டேவ நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நம்ம காலை தென்றல் நிகழ்ச்சியில பக்தி பாடல்கள் வரிசையின் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

இல்லாமல் பூஜை செய்து மனதில் ஆர்வமும் குறையாது. இருமுடி தரித்தால் ஆகமும் தவறாமல் பூஜை செய்து

அருள்பவனே விளங்கும் அழகுடன் குளத்தூரில் உறைபவனே, வீரியத்தோடு அச்சன் கோவிலிலே என்றும் வீற்றிருக்கும் தெய்வமே வாழ்வழிப்பாய். வீரியத்தோடு அச்சன் கோவிலிலே என்றும் வீற்றிருக்கும் தெய்வமே வாழ்வழிப்பாய். ஐயப்பா மோகினியாள் தந்த மோகனனே உயர் முக்தி.

இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:30 முன் செலடா சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. நேயர்கள் கேட்டது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.

0: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை கொடுக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவைகள் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைபாடு காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நடவு செய்ய உபயோகப்படுத்தலாம். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்ட வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கம்பு கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க பெரசல்பேட், சிங் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படி டெட்ராகோனசோல் என்ற மருந்தை 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களை சுற்றியும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: Farm to city.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to city. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: ஃபார்ம் டு சிட்டி
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: ஃபார்ம் டு சிட்டி
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்
2: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோம். நெல் ஆதார விதை கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ. நெல் ஆதார விதை கோ 56 ரகம், விதை இருப்பு 6180 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11036 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ. இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல்துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9865006933.

அஞ்சல் ரைஸ் அட் டிஎன்ஏயூ டாட் ஏசி டாட் ஐஎன். விவசாய பெருமக்களை இனி பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்வோமா? உளுந்து, பச்சைப்பயிறு, துவரை, தட்டைப்பயிறு உள்ளிட்ட பயிர் வகை பயிர்கள் மனிதர்களுக்கு மிகவும் தேவையான புரதச்சத்தை அதிகளவில் கொண்டுள்ளன. புரதச்சத்து மனிதர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் மிகவும் தேவையானதாகும். பயிர் வகை பயிர்களில் புரதச்சத்து 20 முதல் 24% வரை உள்ளது. உலகளவில் இந்தியாவில் பயிர் வகை பயிர்கள் அதிக உற்பத்தி, அதாவது 27%, பயன்பாடு 25% மற்றும் இறக்குமதி 14% செய்யப்படுகிறது. மொத்த உணவு உற்பத்தியில் பயிர் வகை பயிர்களின் பங்கு 20%. இந்த ஆண்டு பயிர் வகை பயிர்களின் இறக்குமதி 6.7 மில்லியன் டன் ஆக இருக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே அவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஆனால் பயிர் வகை பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகளின் தாக்குதலால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது. எனவே நமது தேவைக்கு போதுமான அளவு பயிர் வகை பயிர்களை உற்பத்தி செய்ய இயலாத நிலைக்கு பூச்சிகளின் தாக்குதலும் முக்கிய காரணியாக அமைகிறது. பயிர் வகை பயிர்களை 48 குடும்பங்களைச் சார்ந்த 250க்கும் மேற்பட்ட பூச்சிகளும் 7 வகையான இலை சிலந்திகளும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பயிர் வகை பயிர்களை சாறு புரிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி, தத்துப்பூச்சி, காய் நாவாய் பூச்சி, தண்டு ஈ, காய்குழவி, இலைப்பேன், மாவு பூச்சி, பச்சை நாவாய் பூச்சி மற்றும் இலை பூவை கடித்து உண்ணும் பூச்சிகளான புரோட்டீனியாபுழு, தெள்ளுவண்டு, வெட்டுக்கிளி மற்றும் காய்ப்புழுக்களான பச்சை காய்ப்புழு, புள்ளிக்காய்ப்புழு, இறகு அந்துப்பூச்சி மற்றும் நீல வண்ணத்து பூச்சிகள் அதிக அளவில் தாக்கி மிகுந்த சேதத்தை உண்டாக்குகின்றன. அஸ்வினி தாக்குதலின் அறிகுறிகள் குறித்து தெரிந்து கொள்வோமா? குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகளின் இலைகள், தண்டு, பூக்கள் மற்றும் பிஞ்சுகளில் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அவற்றில் உள்ள சாற்றை உறிஞ்சுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி வெளிரிய நிறத்துடன் காணப்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் அவற்றை உண்பதற்கு எறும்புகள் அதிக அளவில் காணப்படும். அஸ்வினி பூச்சி ஆண்டு முழுவதும் வாழும் ஆற்றலுடையது. இந்த பூச்சி இறக்கையுடனும் இறக்கை இல்லாமலும் காணப்படும். இவை கருவுறுதல் இல்லாமலேயே இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலுடையவை. பெண் பூச்சி 32 முதல் 60 வரையிலான இளம் குஞ்சுகளை வெளியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலுடையது. இளம் குஞ்சுகள் 4 வளர்ச்சி நிலைகளை உடையது. இப்பூச்சி கருப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் வயிற்றுப்பகுதியில் குழாய் போன்ற அமைப்புடனும் காணப்படும். இதுவரை பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய அஸ்வினி பூச்சியை பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

0: FM இங்கே எல்லாமே தூள்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:30 முன் செல்லடா சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான

0: பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனஅடியாகவும் பின்பு 10000 கனஅடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை

0: பிரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததை அடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.

0: மூன்று பேர் உயிரிழந்தனர், ஏழு பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் உட்பட பத்து பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வுப்பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். மூன்று மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி, நலமே பிளேகா. இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம கேட்டுட்டு நிறைய நண்பர்கள், நிறைய நேயர்கள் வந்து நம்ம மருத்துவமனைக்கு வரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல சில பேர் சில கேட்கிற கேள்விகள் தான் நான் வந்து இந்த வீக் ஃபுல்லா பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல ஒருத்தர் கேட்டதான், அவரோட பையனுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்களாம், ஆனா அவன் பால் குடிச்சா ரொம்ப அலர்ஜி ஆகுது, ஸ்கின்ல அலர்ஜி அந்த மாதிரி எல்லாம் வருது. அப்ப நான் எப்படிதான் வெயிட் ஏற்ற அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. பால் அலர்ஜி ஓகே, அதை பத்தி நான் சொல்றேன். ஆனா பால் மட்டும் குடிச்சா போதும் வெயிட் ஏறும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தவறான கான்செப்ட் தான். பால் குடிச்சா ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம், ஹெல்த்தியா இருப்போம் அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனா பால் மட்டும் குடிச்சாதான் வெயிட் ஏறும் அப்படின்றதே ஒரு தவறான கான்செப்ட். சோ இதை பத்தி இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னா, முதல்ல பால் அலர்ஜி ஏன் வருது அப்படின்னா, இது அதே தாங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்திக்குரிய செல்கள் இருக்கும். அந்த பால்ல இருக்கக்கூடிய மில்க் புரோட்டீன் ஒரு புரதத்தை என்ன நினைச்சுக்கோனா தீய சக்தி, கெட்ட சக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இந்த எதிர்ப்பு சக்திக்குரிய செல்கள் அதை வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம பாடியில

0: ஹிஸ்டமின் அப்படின்ற ஒரு ரசாயனம், அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து ஏற்படுங்க. அது ஏற்படுறதுனால தான் சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பால் குடிக்கும் போது அலர்ஜி மாதிரி வந்து வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரி அலர்ஜி வரும்னா, எல்லாருக்குமே ஸ்கின்ல தான் அலர்ஜி வரும்ன்றது கிடையாது. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பால் குடிச்சோடனே ஒரு மாதிரி மூச்சு திணறல் மாதிரி வரும், உதட்டுல இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே எல்லாம் கொஞ்சம் தடிக்க ஆரம்பிக்கும். சில பேர் வாமிட் கூட பண்ணுவாங்க, தோல்லையும் ரெட் பேச்சஸ் மாதிரி அட்டிக்கேரியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஹைப்ஸ் மாதிரி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மில்க் அலர்ஜி வந்து நிறைய குழந்தைகளுக்கு இருக்கு. அண்ட் மில்க் அலர்ஜி மட்டும் கிடையாது, ஃபுட்ல வரக்கூடிய என்ன மாதிரியான ஃபுட் அலர்ஜி உங்களுக்கு இருந்தாலும் அலர்ஜிக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். பஞ்சலோக செந்தூரம் அப்படின்ற ஒரு அற்புதமான மருந்துங்க. நிறைய மூலிகைகள் வச்சு பண்ணக்கூடிய இந்த செந்தூரம் மருந்து 6 மாதங்கள் எடுக்கும் போது எப்பேற்பட்ட அலர்ஜி கூட காணாம போயிடுது எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் இந்த செந்தூரம் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த வெயிட் கெயின் பத்தியும் நான் இதுல சொல்லணும்னு நினைச்சேன். சரி, அப்படியே அலர்ஜி வருது ஆனா பையன் ஒல்லியா இருக்கான், வெயிட் ஏற வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏகப்பட்ட பால் இருக்கே, சோயா பால் எடுத்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் பால் எடுத்துக்கலாம், பாதாம் பால் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய பாலோட ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அதுல இருக்கிற அந்த புரோட்டீனை வந்து இன்வேட் பண்ணாது. சோ அதனால நீங்க தாராளமா இந்த பாலை வந்து நீங்க ஆல்டர் பண்ணி தாராளமா குடுக்கலாம். அண்ட் வெயிட் கெயினுக்கு சரி, இந்த பாலே குடுக்கலங்க என்னங்க பண்ணி வெயிட் ஏத்துறது அப்படின்னா, நீங்க வந்து நிறைய புரோட்டீன் சோர்ஸ் கொடுங்க. பச்சை பயிறு, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அந்த மாதிரி பன்னீர், டோஃபு மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம். நான்வெஜ் பிரியர்களா இருந்தாங்கன்னா ஈரல், சுவரொட்டி, குடல் பொரியல், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி மேம்பட்டு நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இருக்கவே இருக்குங்க முட்டை, டெய்லியும் முட்டை கொடுங்க, சத்து மாவு கஞ்சி கொடுங்க, உலர்பழங்கள் இருக்கு இல்லைங்களா, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு ஊற வச்சு அடிச்சு ஜூஸா கொடுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல கண்டிப்பா நல்லா வெயிட் கெயின் ஆகும். பட் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே பொதுவானதுங்க. ஒருத்தருக்கு வெயிட் கெயின் ஆகும், இன்னொருத்தருக்கு வெயிட் ஏறாது, ஆனா டாக்டர் சொன்னாங்க ஆனா ஏறலையே அப்படின்னு கேட்க கூடாது. அவரு உடம்பு என்ன நிலையில இருக்கு, பாதா பித்தா கபா காம்பினேஷன்ல அந்த பர்டிகுலர் பர்சனோட என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க ஃபாலோ பண்றதா எப்பயுமே நல்லது. பொதுவானது எல்லாத்துக்குமே கேக்குமான்னு கேட்டா கிடையாது. அலர்ஜிக்கா இருக்கட்டும், வெயிட் ஏறதுக்கா இருக்கட்டும், வெயிட் இறக்கிறதுக்கா இருக்கட்டும், பல விஷயத்துக்கும் நம்ம நிறைய நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ஆயுஷ் மருந்துகளும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அஸ் அ கால், ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நம்ம மருத்துவமனை டாக்டர்ஸ் கிட்ட நீங்க டைரக்டா பேசலாம். சோ பால் அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வெயிட் ஏறலையேன்னு கவலைப்பட வேண்டாம். ஆல்டர்னேட் பால் நீங்க நிறைய கொடுக்கலாம், இல்லைன்னா நான் இது வரைக்கும் லிஸ்ட் போட்டு சொன்ன விஷயங்களை இன்டர்னலா கொடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவலோட உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
1: இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ ஆன் வெல்கம் டு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. கரெக்டா 7 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோனோட பிகினிங்ல அழகான மூணு பாடலை கேட்டு ரசிச்சோம். ஜானி படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன். அதனைத் தொடர்ந்து இளமை காலங்கள் படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. அதற்கு அடுத்தபடியா விடுதலை படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சந்திரபோஸ் குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசிச்சோம் பாடலாசிரியர் வாலி. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:30 முன் செல்லடா சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 7:45 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் உரை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

செய்தி அறிக்கை. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்தில்

0: நிகழ்ச்சிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்க வைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன், பீகார், மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்க

0: குதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5 to 10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸ் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800 to 900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு வாழ்விலை வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்கள் ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 to 50 வரைக்கும் உள்ள நபர்கள் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 31 degrees Celsius வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 22 degrees Celsius வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை அடுத்து திருப்பூர்ல அதிகபட்சம் 33 degrees Celsius வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 degrees Celsius வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் 34 degrees Celsius வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 24 degrees Celsius வெப்பநிலையாகவும் இருக்கக்கூடும். சேலத்தில் இன்னைக்கு அதிகபட்சம் 33 degrees Celsius வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 degrees Celsius வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சமே 21 degrees Celsius வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 14 degrees Celsius வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு, இங்க அதிகபட்சம் இன்னைக்கு 29 degrees Celsius வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 degrees Celsius வெப்பநிலையும் பதிவாகும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறுகிறது.
1: அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி. போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம், சூழல் அறிவும் குழு என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலநிலை மாற்றத்துடைய பிரச்சனைகள் என்னென்ன தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டு இருக்கு, அதுக்கு தனி நபரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அரசு என்ன நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கு, நாம குழுவா இணைஞ்சு என்ன நல்லா செய்யலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்

பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான பணிகள் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது இறுதியில் நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். இப்போ அரசு காலநிலை மாற்றத்தை, குறிப்பாக தமிழ்நாடு அரசானது காலநிலை மாற்றத்தை ஒரு முக்கியமான கருப்பொருளாக எடுத்துக்கிட்டு எல்லா தளங்களையும் அது குறித்து உரையாடல்களை வலுப்படுத்துவதாகட்டும், செயல்பாடுகளை முன்னெடுப்பதாகட்டும், அதை நோக்கி கொஞ்சம் முற்போக்கு பார்வையோடு நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நாம் ஒரு ஊரை சார்ந்தவர்கள், ஒரு நகரத்தை சார்ந்தவர்கள், ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முதல் வேண்டுகோளாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எப்படி வந்து நம்ம சூழலையும் குழு நண்பர்கள் உள்ளூர் மக்களோட சேர்ந்து எலத்தூரையும் நாகமலை மலைக்குன்றையும் பாதுகாக்கிறதுக்கு முயற்சித்தோமோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் பாதுகாக்கப்படாத உங்கள் ஊர் பகுதிகள் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், காடுகள், மலைக்குன்றுகள், ஆறுகள், சிற்றோடைகள், புல்வெளிகள், இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை அறிந்து கொண்டு அதில் இருக்கும் பல்லுயிர்களை ஆவணப்படுத்தி அதை அங்கிருக்கும் வெகுஜன மக்களுக்கு அறியப்படுத்தி அதில் இருக்கும் தாவரங்கள், அதில் எது இயல் தாவரம் எது அயல் தாவரம் என்பதை அறிந்து கொண்டு அதை முறையாக அறிவியல் அடிப்படையில், அறிவியல் மனப்பான்மையில் அறிவியலாளர்கள் உதவியுடன், சூழலியலாளர்கள் உதவியுடன், அரசுடன் இணைந்து எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படிங்கறத நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். இந்த உரையாளருக்கு பிறகு நீங்க அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களுடைய கிராமத்திலேயோ உங்களுடைய நகரத்திலேயோ ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன காடு இருக்கு, ஒரு சின்ன ஃபாரஸ்ட் பேட்ச் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை எப்படி முறையாக ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு அறிவியலாளராக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மக்கள் அறிவியல் தளங்கள் சொல்லக்கூடிய பீப்புள் சயின்ஸ், சிட்டிசன் சயின்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. இபேர்ட், ஐ நேச்சுரலிஸ்ட், இந்த மாதிரியான தளங்களை பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கிற பல்லுயிர்களை நீங்க ஆவணப்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஆவணப்படுத்துதல் வந்து ஒரு கட்டத்துல அந்த இடத்துக்கு ஏதாவது சிக்கல் வரப்போவோ இல்ல அந்த இடத்த இன்னும் பத்திரமா பாதுகாத்திருக்கும் சீமம் உதவும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் போராட்டத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே எப்படி அதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப தமிழ்நாடு வந்து ஒரு டிராபிக்கல் எக்கோசிஸ்டத்துடைய ஒரு நிலப்பரப்பு, அப்ப இங்க ஐந்து இணைகள் உள்ள ஒரு நிலப்பரப்பு, அந்த ஐந்து இணைகளும் தாவரங்கள் பெயர்களால் வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஒரு நிலப்பரப்பு இருக்கு, அது சார்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க பகுதியில் இருக்க சின்ன சின்ன இடங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கலாம். இப்ப பாதுகாக்க அப்படின்னாலே இப்ப மரங்கள் வைக்கிறதாகட்டும், குளங்களை தூர்வாரதாகட்டும், இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. குளங்களை தூர்வாரது அப்படின்னாலே என்ன பண்றோம், நம்ம ஒரு பெரு வாகனங்களை எடுத்துட்டு வரோம், ஹிட்டாச்சி, ஜேசிபி மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அந்த குளம் முழுவதும் வந்து தூர்வாரி அங்க இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் அகற்றி, புதர்களை அகற்றி, சதுப்பு நிலங்களை அகற்றி ஒரு நீர் தேக்க மாதிரி உருவாக்கிறோம். அது வந்து ஒரு மனித பார்வையில சரிதான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அங்க இருக்கிற உயிர் சூழலை முறையா ஆய்வு செய்யாம அங்க பல வகையான பறவைகள் வந்து இனப்பெருக்க செஞ்சுட்டு இருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கு, நீர்வாழ் பறவைகளுக்கான வாழ்விடம் இருந்திருக்கும், அதுக்குள்ள ஒரு மார்ஷ்லேண்ட் இருந்திருக்கு, ஒரு ஸ்வாம்ப் இருந்திருக்கு, ஒரு டீப் வாட்டர்ஸ் இருந்திருக்கு, ஒரு ராக்கெட் அரைன் இருந்திருக்கும், ஒரு சின்ன மட் பிளாட் இருந்திருக்கும், மண்மேடுகள், மணல் மேடுகள், இந்த மாதிரியான பல்வகையான உயிர்ச்சூழல் உள்ள ஒரு நிலப்பரப்ப, ஒரு நீர் மட்டும் தேங்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை மாற்றும் போது அங்க இருக்கிற உயிர்ச்சூழல் முற்றிலுமே காணாம போயிருது. அப்போ நம்ம இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஒரு ஏரி குளங்கள் மீட்டெடுப்பு அப்படிங்கிறது ஒரு மனித பார்வையில் தான் பெரும்பான்மையை நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை வந்து ஒரு சூழலில் பார்வையில மாற்றி நகர்த்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ நிறைய பேர், தமிழ்நாட்டில் முக்கியமான ஹைட்ராலஜிஸ்ட் ஜெய்ஸ்ரீ மேம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட எல்லாம் நம்ம கலந்து ஆலோசித்து எப்படி பண்ணலாங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு வேண்டுகோளாக இருக்கணும். இதே மாதிரி தான் சூழலியல் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம ஏதோ செய்யணும் தான் அவசியம் கிடையாது, இருக்கிறது இருக்கிற மாதிரி பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அதுக்கு பிறகு இல்லாத இடங்களில் திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகள் வரணும். இப்போ இதில் குறிப்பிட்டு சொல்லணும், மியாவிக்கு ஃபாரஸ்ட் வைக்கிறோம், விதைப்பந்து தூவுறோம், இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ஆனால் ஒரு சூழலியல் பார்வையில் அறிவியல் அடிப்படையில் அதை சரியானதா அப்படின்னா அது திருப்பியும் வந்து நம்ம கலந்தாலோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா இல்லதான், மியாவிக்கு நம்மளோட நிலப்பரப்புக்கு தேவையற்ற ஒன்று. இது இப்போ நம்ம சொல்றது எல்லாமே நில பயன்பாட்டு மாற்றம், லேண்ட் யூஸ் சேஞ்ச். இதே மாதிரி அறிவியல் அடிப்படையில் அறிவியலை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் நம்ம கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை குறைக்க முடியும், எங்கெங்கெல்லாம் நம்மளோட நுகர்வுகளை குறைக்க முடியும், போக்குவரத்து எப்படி வந்து மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நகர்த்த முடியும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இது குறித்து நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூழல் அறிவோமுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதுல 130க்கும் மேற்பட்ட காணொலிகள் வந்து ஆவண மாதிரி பதிவிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் சூழல் சார்ந்து நீங்க எது தெரிஞ்சுக்கொண்டாலும், ஒரு பறவை பத்தியோ, மரங்கள் பத்தி, தாவரங்கள் பற்றி, பொருட்கள் பற்றி, ஆறு, நிலம், மலை, காடு, ஏபயாட்டிக் அண்ட் பயோட்டிக், எது பத்தி தெரிஞ்சுக்கொண்டாலும் அது ஒரு நல்ல களஞ்சியமா இருக்கும். தமிழ்ல சூழல் அறிவோம் இருக்கும், ஆங்கிலத்தில் SUZHAL ARIVOM இருக்கும். அந்த யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல அறிஞர்கள், அறிவாளர்கள், ஆய்வாளர்கள் பேசியிருப்பாங்க. அது போக நீங்க எங்களோட சேர்ந்து பணியாற்றணும் விரும்புனீங்கன்னா நீங்க எங்களுடைய மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ள, எங்களோட மின்னஞ்சலானது SUZHAL ARIVOM@gmail.com. இது போக நம்மளுடைய சூழலிவோம்ல சில குறிப்பிட்ட புத்தகங்கள் பதிப்பிட்டு இருக்கும், காலநிலை மாற்றம் குறித்து, சூழலியல் பாதுகாப்பு குறித்து, எவ்வாறு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்டுச்சு, யார் அதற்கு பின்னால் ஒரு பணியாற்றினார்கள், எவ்வாறு பவானியார் ஒரு காலகட்டத்தில் காப்பாற்றப்பட்டுச்சு, யார் அதற்கெல்லாம் எப்படி மனிதர்கள் ஒன்றிணைந்து அதை பாதுகாத்தார்கள், இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் வரலாறு அழகழக சின்ன சின்ன நூல்

0: இதுவரை இயற்கை ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மனிதன் வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறும் பல்வேறு செயல்கள் பலவிதமான கழிவுகளை உருவாக்குகின்றன. இவ்வாறு உருவாக்கும் கழிவுகள் சுற்றுப்புறச் சூழலுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆகவே கழிவுகளை பிரித்து சரியான முறையில் கையாளுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியமானதாகும். கழிவுகள் தோன்றும் தன்மையையும் உருவாகும் இடத்தையும் பொறுத்து பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. உணவு கழிவு, இவை உணவு சமைக்கும் போது அல்லது சாப்பிடும்போது உருவாகும் கழிவுகள் ஆகும். காய்கறி, பழங்கள், தானியங்கள் போன்றவற்றின் தோல்கள், விதைகள், துருவல்கள் போன்றவை இதில் அடங்கும். இவை இயற்கையாகவே சிதைவடைந்து மண்ணின் வளத்தை கூட்டுவதால் சுற்றுப்புறச் சூழலுக்கு நன்மை பயக்கும். எனவே இவற்றை சரியான இடத்தில் கொட்டாமல் விட்டால் துர்நாற்றம், ஈக்கள், நோய்க்கிருமிகள் போன்றவை பரவி சூழலையே மாசுபடுத்தும். வீட்டில் தினசரி பயன்படுத்தப்படும் பொருட்கள் மூலம் உருவாகும் கழிவுகள் குடும்ப கழிவுகள் எனப்படும். தாள்கள், பிளாஸ்டிக், கண்ணாடி பாட்டில்கள், உலோக குப்பைகள் போன்றவை இதில் அடங்கும். இவை எளிதில் சிதைவுறாத தன்மையால் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன. எனவே பிளாஸ்டிக் போன்றவற்றை குறைத்து மறுசுழற்சி செய்யும் பழக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அவசியமாகின்றது.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: கேட்ட பாடல் மருமகன் படத்திலிருந்து தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

0: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி அவர்கள் கூறும் கருத்துக்கள் என்ன, கேட்கலாமா?
1: தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுகிறதுங்க. வயிற்றுப்போக்கு, சளி, இருமல், காது சம்பந்தமான நோய்கள், ஆர்டைட்டிஸ் மீடியா, பல் சொத்தை, டென்டல் கேரிஸ், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கிறது. தாய்க்கும் குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த பாண்டிங்கிறது, எமோஷனல் பாண்டிங் வரக்கூடிய இது வந்து ரொம்பவே அதிகம். அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிரெஸ்ட் ஃபீட் ஆல் த பேபிஸ். தாய்ப்பால் ஒன்றை எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் என்று சொல்லுவோம். அது வந்துட்டு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதனால் அதுக்கப்புறமா மித்த திட உணவை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது போதுங்க. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுங்க, தண்ணி கூட தேவையில்லை. தாய் ஒரு நல்ல பாஸ்டரில் இருந்து கரெக்டாக குழந்தைக்கு வயிறு நம்பக்கூடிய அளவு ஃபீட் பண்ணிட்டாங்க, அது கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 3 to 4 hours பசி இல்லாமல் தூங்கிடும். அதுக்கப்புறம் முழிக்கும் போது பசின்னு அழுகும் போது ஃபீட் பண்ணால் போதுங்க. தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் ஒரு நல்ல மனநிலையில் முதலாவதாக இருக்கணும். அடுத்ததாக வந்துட்டு நல்ல ஒரு சத்துள்ள உணவு வகைகளை உட்கொள்ளணுங்க. நீராகாரம் நிறையா எடுத்துக்கணுங்க. வாட்டர்,

0: அப்புறம் மில்க் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு மோர் தென் 3 லிட்டர்ஸ் பர் டே எடுத்துக்கணும். அப்போ கட்டாயமாக தாய்ப்பால் சீராக நல்ல விதமாக சுரக்கும். மேற்கொண்டும் சரியாக வரலனாக்கா அதுக்கு சில மெடிக்கேஷன்ஸ் இருக்குங்க, அது அதை கொடுத்து கொஞ்சம் தாய்ப்பால் ஊறுறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். கர்ப்ப காலத்தில் ஆன்டினேட்டல் பீரியட்லேருந்தே அவங்களுக்கு வந்துட்டு தாய்ப்பாலோட இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் தான் அது குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு கரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ ஆன்டினேட்டல் கிளாஸஸ்ன்னு நிறையா இடத்துல நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலையில் அந்த ஓபிடி டைமில் கர்ப்பமாக இருக்க பெண்களை கலெக்ட் பண்ணி இந்தந்த மாதிரி சத்துள்ள உணவு வகைகளை எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எடுக்கணுங்க, முடிஞ்ச வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கணும், வாட்டர் இன்டேக் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் பர் டே, அது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. காலையிலையும் சாயந்தரத்துலேயும் ஒரு ஒரு டம்ளர் மில்க்கு குடித்தா நல்லதுங்க. இந்த மாதிரி அவங்க உணவு சம்பந்தமான பழக்க வழக்கங்களை வந்துட்டு கிளாஸ் மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் எப்போவுமே ஒரு நல்ல மனநிலையில் இருந்துக்கணும், சண்டை சச்சரவுக்கெல்லாம் போய்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் தாய் ஒரு நல்ல உடல்நிலையை மெயின்டைன் பண்ணாதான் குழந்தை பிறந்த உடனேவே அந்த குழந்தைய கவனித்து அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கெல்லாம் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு கிளாஸஸ் மூலியமாக அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு குடும்பத்தார் வந்துட்டு ஒரு கர்ப்பமான பெண் வந்து அவங்க அந்த கர்ப்பத்தை கடந்து பிரசவிச்சு நல்ல முறையில் அந்த குழந்தைய பெற்றெடுத்து அது நல்ல விதமாக வளர்க்கறதுக்கு அந்த குடும்பத்தாரோட பங்கு நிறையா இருக்குங்க. எல்லாருக்குமே தாய்ப்பால் கட்டாயம் வரும், சில பேர்த்துக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆகுங்க. அதனால் அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டியது இந்த குடும்பத்தார், அப்புறம் மருத்துவமனையில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு நர்சஸ்ஸு எல்லாரோட கடமை. அதனால் உனக்கு பால் வரலையே அப்படின்னு சொல்கிறத விட உனக்கு கட்டாயம் பால் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாக்கா அந்த தாய் வந்து குழந்தையை அரவணைச்சு அந்த குழந்தை அந்த சக் பண்ணும்போது கட்டாயம் பால் சுரந்து வருங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தாயின் உடல் நலத்திற்கும் பிரஸ்ட் ஃபீடிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்ங்க. தாய்க்கு பிரஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர் இதெல்லாம் இந்த கேன்சர்ஸ் வரக்கூடிய ரிஸ்க்கு பெருமளவு குறைகிறது. ரெண்டாவது, அடுத்த கர்ப்பம் உடனடியாக உண்டாகாமல் இருக்கக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. ரெண்டாவது, குழந்தை பிறந்த உடனேவே அந்த தாய்ப்பால் கொடுக்க துவங்கின உடனேவே அதில் ஆக்சிடோசின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால கர்ப்பப்பை சீக்கிரத்தில் சுருங்கி நார்மலாக வரக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கும் ரத்தப்போக்கு ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: இதுவரை உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

சூப்பர் பாடல்ல நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 7:55. இப்ப நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் திருமதி பழனிசாமி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மசக்கவுண்டன் செட்டிப்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறங்காட்டிக்கு 4/8/2026 செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மசக்கவுண்டன் செட்டிப்பாளையம், புன்னே கவுண்டன் புதூர், எம் ராயர்பாளையம், சுண்டமேடு, சென்னப்ப செட்டிப்புதூர், மாணிக்கம்பாளையம், கள்ளிப்பாளையம், தொட்டியனூரினுடைய ஒரு பகுதி, ஓரக்கல் பாளையம், இங்கெல்லாமே வந்து இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 11:30 சாய்வு நாற்காலி ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நிகழ்ச்சி. அமைப்பு சௌமியா. இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 9:15 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாய் மயிலிறகு. இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. இன்னைக்கு நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல அழகான சூப்பரான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சோம். 8 மணிக்கு உங்களுக்காக வைபோட ரெடியா அழகான பாடல்களோட காத்திருக்காங்க ஆர்ஜே பூஜா. ரெயின்போ வைப் ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக இதோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4வது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை

மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ, குட் மார்னிங். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல நீ கேட்க போறீங்க ரெயின்போ வைப்ஸ் வித் மீ ஆஜே பூஜா. ஸோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோட ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்போம். ஸோ இன்னைக்கும் ஒரு கொஷினோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2026 ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு யூபிஐயை ஏற்றுக்கொண்ட முதல் ஐக்கிய அரபு அமீரக சுற்றுலாத்தலம் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வி. இன்னொருக்க சொல்கிறேன், ஜூலை 2026, அதாவது போன மாதம், ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு யூபிஐயை ஏற்றுக்கொண்ட முதல் ஐக்கிய அரபு அமீரக சுற்றுலாத்தலம் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வி. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் உங்களோட பேர், உங்களோட ஊரை டைப் பண்ணி, அதுக்கப்புறம் ஆன்சரை டைப் பண்ணி 9585 8003 இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம்.

கனவை கலையாதே திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. அனுராதா பண்டுவாள் பாடியிருந்தாங்க பாடல. 8:09:44 நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இது ரெயின்போ வைப்ஸ். யூபிஐ அப்படிங்கிறது என்னன்னா, யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், ஒருங்கிணைந்த பணம் செலுத்தும் இடைமுகம். இது 2016 ஏப்ரல் 11 இந்திய தேசிய கொடுப்பணவு கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய உடனடி பணம் செலுத்தும் அமைப்பு. இந்த இடைமுகம் வந்து வங்கிகளுக்கு இடையே தனிநபர் இல்லைன்னா தனிநபர் வணிகர் பரிவர்த்தனைகளை எளிதாக்குது. ஸோ இது ஒரு தனித்துவமான யூபிஐ ஐடியை மட்டும் பயன்படுத்தி இரண்டு வங்கி கணக்குகளுக்கு இடையில உடனடியா நிதியை மாற்ற மொபைல் சாதனங்கள்ல பயன்படுத்தப்படுது. ஸோ இது என்னன்னா, இந்திய வங்கிகள் வந்து August 2016 தங்களோட யூபிஐ இயக்கப்பட்ட செயலிகளை வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அமைப்பு கிட்டத்தட்ட அனைத்து இந்திய வங்கிகளாலும் ஆதரிக்கப்படுது. 2025 நிலவரப்படி உலகத்தில் 50%, அதாவது 50% டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவோட யூபிஐ தளத்தால் நடத்தப்படுது.

ஸ்ரீ திரிபத்ல இருந்து பாடல் கேட்டீங்க. டி எஸ் முரளிதரன் இசையில டிப்பு பாடியது பாடலாசிரியர் புஷ்ப வாசகன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் கேட்கலாம்.

ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூரில். ஸோ இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம் ஜூலை 2026 ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு யூபிஐ ஏற்றுக்கொண்ட முதல் ஐக்கிய அரபு அமீரக சுற்றுலாத்தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இதை வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும், வங்கி கணக்கிலேருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு உடனடியாக 24/7 நம்ம எப்போ வேணாலும் பணம் அனுப்பிக்கலாம். ஸோ இது 24 மணி நேரமும் செயல்படுது. வங்கி கணக்கு எண், அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி இல்லாமலே யூபிஐ ஐடி, மொபைல் எண், இல்லைன்னா கியூஆர் குறியீடு மூலமாக பணம் செலுத்தலாம். ஒரு யூபிஐ செயலியில் பல வங்கி கணக்குகளை இயக்கலாம். ஸோ கடைகள், உணவகங்கள், ஆன்லைன் தளங்கள், இந்த இடங்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம். பாதுகாப்பிற்காக யூபிஐ பின் பயன்படுத்தப்படுது. இந்த பின்னை மட்டும் நம்ம யாருக்கூடையும் ஷேர் பண்ணிடக்கூடாது. பணம் பெறுவதற்கு இந்த யூபிஐ பின் தேவையில்லை, ஆனால் பணம் அனுப்பும்போது இல்லைனா கட்டணத்தை உறுதிப்படுத்தும் போது மட்டும் இந்த யூபிஐ பின்னை நம்ம வந்து உள்ளிட வேணும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி பெறுநரோட பெயரை, அதாவது நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட பேரை கண்டிப்பாக சரி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அதே பேரில் இன்னொருத்தர் யாருக்காவது அனுப்பியிருக்கலாம். அதனால் நம்பரையும் சரி அவங்களோட பேரையும் சரி இவங்களுக்கு அனுப்பியிருக்கோமா முன்னாடி, இல்லைன்னா இப்போ புதுசாக அனுப்புகிறோம்னா பேரை இன்னொரு டைம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பினோம்னா நம்மளோட பணம் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும்.

பகவதி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. தேவாவுடைய இசையில டிம்மி சாதன சர்க்கம் பாடியது பாடலாசிரியர் நா முத்துக்குமார். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT

தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க. யாராரு அப்படிங்கறத பாக்கலாமா? சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, வீரதுரை அரியலூர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க, புலுவ பாளையத்துல இருந்து ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் பிரமிளா சென்னையில இருந்து, கணேஷ் சிறுமுகையில இருந்து அனுப்பியிருக்காங்க, அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க, தென் கௌசல்யா தண்டவாணி, அதுக்கப்புறம் கோணமலை ஆனந்தன் அந்த மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சிங்கனூர்ல இருந்து ஜெயலட்சுமி மனோகரன், என் பார்வதி கணபதி கோவையிலிருந்து அனுப்பியிருக்காங்க, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முக நகர் மூக்கனூர்லேருந்து, அதுக்கப்புறம் களத்துப்புதூர் அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், தென் அவினாசி காந்திபுரத்திலிருந்து பிரபுதேவி, ஸ்ரீ ஷாய், கணக்கம்பாளையத்திலிருந்து பால சுப்பிரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பிரணா அவங்க அனுப்பியிருக்காங்க, திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், விஜயகுமார் வரதராஜபுரத்திலிருந்து, கவுண்டம்பாளையத்திலிருந்து லாவண்யா அனுப்பியிருக்காங்க, தென் வெள்ளிக்குப்பம்பாளையத்திலிருந்து நாமத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், ஜஸ்வந்த், பிரணீதன் இவங்க அனுப்பியிருக்காங்க, பாண்டியன் நகர் ரங்கராஜ வீரேஸ்வரி பகுதியிலிருந்து சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா அனுப்பியிருக்காங்க, ஆறுசாமி தடாகத்திலிருந்து, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, தே ஜே கிருஷ்ணாபுரத்திலிருந்து சகானா, ஆதிரன், நெபுலா, யோக வர்ஷினி, சூலூர் கணேஷ்மூர்த்தி, உமா மகேஷ், சிறுமுகையிலிருந்து அனுப்பியிருக்காங்க, கஞ்சமட்டி ஆர் கே சண்முகாசுந்தரம், பூ சண்முகசுந்தரம் விநாயகபுரத் கோவையிலிருந்து, ஹோப் காலேஜ்லேருந்து பிரண்யா குகன், கண்ணையன் ராமசாமி கஞ்சமட்டிலிருந்து, பிரேமா விலங்கிரி கருமத்தம்பட்டிலேருந்து, அதுக்கப்புறம் சண்முகம் கஞ்சம்பள்ளியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, குகன் நஞ்சண்டாபுரத்திலேருந்து, மேனகா விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க, மல்லிகா மந்த்ராஜலம், பிரியங்கா இவங்க அனுப்பியிருக்காங்க, பெரிய வதம்பச்சேரியிலேருந்து, ஐஸ்வர்யா எஸ் மித்ரன், அக்ஷய மீனாட்சி மணிநகரம் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வந்து கூட சொல்லியிருக்காங்க, சிறுமுகை வெள்ளிக்கோம்பாளையத்திலேருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா தர்ஷன், கீதா, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டார்லேருந்து, பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன் இவங்க அனுப்பியிருக்காங்க, பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணி மகேஸ்வரி, கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர் சாமண்டிபுரத்திலிருந்து, பூபதி ராஜேந்திரன், ராஜமணி இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர்லேருந்து, கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதியிலிருந்து, விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கனிஷ்க், அபினவ் இவங்க, பாரதி மகாலிங்கம் கல்லிவரசிலிருந்து, கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கோகுல் கமலேஷ், ஸ்ரீ ரித்வி, உமா சிறுமுகையிலிருந்து, தென் பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சிபு, சோமா ஸ்கந்தமூர்த்தி இவங்க, கருளூர் சாமுவேல், ரமணி முதலிப்புதூர்லேருந்து ஸ்தாகர் ஜீவா, புலவாடி உதயகுமார், பானுமதி இவங்களாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் படிக்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். ஸோ நம்ம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள பேரெல்லாம் படிச்சிடலாமா? பூலவாடி உதயகுமார் பானுபதி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சின்ன வதம்பச்சேரியிலேருந்து ஈஸ்வரி பரமசிவம், தர்ஷினி பிரியா, ஸ்ரீவர்ஷன், பிரித்திகா, குகன் சிந்து கோத்தகிரிலேருந்து, தொட்டாம்பாளையத்துலேருந்து கோகிலா பழனிசாமி, குளக்காப்பாளையத்துலேருந்து சந்திரசேகர், புஷ்பலதா, சௌந்தர்யா, நவீன்குமார், விஎன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையத்துலேருந்து, தென் கோவை தேவராயபுரத்துலேருந்து ராஜா அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரதராஜ், கீதா, சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தென் அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, சுதீஷ் கோத்தகிரிலேருந்து, திருப்பூர் கணபதி பாளையத்துலேருந்து, யசோதா, கோவிந்தராஜ், சாமிக்கண்ணன் இரிய சாகையிலேருந்து, ஸோ இவங்க எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இன்னைக்கு நம்ம சரியான பதில் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூபிஐ மூலமாக நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான டிக்கெட்டுகள், ரயில் டிக்கெட்டுகள், பேருந்து டிக்கெட்டுகள், திரைப்பட டிக்கெட்டுகள், அதே மாதிரி சுற்றுலா தலங்களோட நுழைவு சீட்டுகள், கச்சேரி டிக்கெட்டுகள், நிகழ்ச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து முன்பதிவு செய்யணும்னா இந்த யூபிஐ மூலமாக முன்பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து பாதுகாப்பான ஒரு திறமையான அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றோடொன்று செயல்படக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பணம் செலுத்தும் தீர்வு முறையை உருவாக்குவதற்கான அர்ப்பணிப்பை 4 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை

தொலைநோக்கு அறிக்கையை வந்து இந்திய ரிசர்வ் வங்கி 2012 வெளியிட்டது. இது வந்து உள்நாட்டு பணம் செலுத்தும் சந்தையில காகித பயன்பாட்டை குறைப்பதற்காக பசுமை முன்முயற்சியோட ஒரு பகுதியா இருந்தது. யூபி 2016 பொது பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டதுதான் இந்த யூபிஐ.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலியில் ஓய்வு பெற்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ரெயின்போ வைப்ஸ்ல இன்னைக்கு கேட்டிருந்தோம், ஜூலை 2026 ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு யூபிஐ ஏற்றுக்கொண்ட முதல் ஐக்கிய அரபு அமீரக சுற்றுலா தளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது வேற ஒன்றும் இல்லை, புர்ஜ் கலிஃபா தான். தன்னோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் யூபிஐ அதாவது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் மூலமாக ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஜூலையில். இதன் மூலமாக ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு யூபிஐ ஏற்றுக்கொண்ட முதல் ஐக்கிய அரபு அமீரக சுற்றுலா தளமாக இது அமைந்தது. இந்த வசதி NPCI இன்டர்நேஷனல், நியோபே மற்றும் MR என்டர்டைன்மெண்ட் ஆகியவற்றோட கூட்டமைப்பின் மூலமா செயல்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் அருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
3: நம்மள சில பேர் ரொம்ப தைரியமா இருப்பாங்க. நாம கூட சொல்றது உண்டு, அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், அது பொய் இல்லை. மன வலிமை இருக்கு பாருங்கள், அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்று புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதுல மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோட யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கைகால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரல, முதுகு வலிக்குது, உடம்பில் வந்து உணர்ச்சி குறையுது, கைகால் விரல்லாம் மறத்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாக உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணவு

வந்து அவங்களுக்கு வந்துடும் அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால் இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க எப்படி நினைக்கிறாங்களாம், இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா, ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கெல்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேறு எங்கேயாவது வலித்தா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க, நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு, தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்து இருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிக

0: அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்திருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தல வந்து அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம், இதெல்லாம் வந்து தோல் வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா மன வலிமை, மலர்ந்த முகம், இது ரெண்டும் இருந்துட்டுதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம். நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் எவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்ன, நான் யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். ஏ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஹோல் டே ஜாலி டேவா இருங்க கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில இதுவரை உங்க கூட பூஜா தொடர்வது. இது உங்கள் சாய்ஸ், உங்க ஃபேவரட்டான பாடல்களோட எங்க நிலையத்துல ஆர்ஜே பிரபுகுமார் இருக்காரு. ஸோ ஸ்டே டியூனா எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. முன்னதாக செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். 9:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து

0: ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஈரோடு மாவட்ட நேயர்கள் உங்களுடைய விருப்பமான பாடல், அதாவது 2010ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இப்ப நம்ம ஷோல மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஈரோடு மாவட்ட சென்னிமலையில இருந்து நவநீதன்.
0: நவநீதன் சொல்லுங்க. நவநீதன், ஈரோட்டுல சென்னிமலையில மழை எப்படி இருக்குது
1: சார்? மழையே இல்லைங்க சார், வெயில் தான்.
0: வெயில் தான்.
1: ஆமாங்க
0: சார். சரி ரைட், ஓகே. மகிழ்ச்சி. இப்போ எதுக்கு மகிழ்ச்சினா நீங்க கலந்துகிட்டது இல்ல. இப்ப என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு
1: சார்? சில்லாஞ்சிருக்கி சார், லப்பர் பந்து படத்துல.
0: லப்பர் பந்துல இருந்து சில்லாஞ்சிருக்கி உங்களுக்காக.

0: இது ரெயின்போ எஃப்எம் 103. ரொம்ப அழகா டேக் ஆஃப் ஆயிருக்கு நம்ம இது உங்கள் சாய் ஷோ. இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில நம்ம மீட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: சத்தியமங்கலம் கோவணமலை ஆனந்தன் சார்.
0: ஆனந்தன், எப்படி இருக்கீங்க ஆனந்தன்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாடல் இன்னைக்கு கொடுக்கலாம்?
1: ஆரம்ப படத்துல இருந்து ஆரம்பமே சும்மா அதிருதரா.
0: உங்களுக்காக அந்த பாடல் அப்படியே அதிருது கேளுங்க.

9:13 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்ல 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். வெளியூர் நேர்களா இருந்தா நீங்க மொபைல கால் பண்ணும்போது 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணலாம். இப்ப நம்ம

0: மீட் பண்ணக்கூடிய கமிங் அப் நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் சாவக்கட்டுப்பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க பெருமாள் சாமி, சாவக்கட்டுப்பாளையத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சார்.
0: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: அமரன்ல இருந்து வெண்ணிலவு சாரல் நீ பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பு

0: எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே செம தூளுங்க. ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம இது உங்கள் சாய்ஸ் ஷோ. இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியா டிராவல் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல இப்ப நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு எந்த படத்துல இருந்து வேணும்? அப்படியா?
1: ஆமா,
0: கண்டிப்பா கொடுத்தலாம். உங்களுக்கு யாரு மேல கோபம்?
1: எனக்கு
0: ஓகே, பரவாயில்ல, ஓபனா சொல்லிட்டீங்க. அதனாலதான் இந்த ஒரு கனெக்டிவிட்டியா ஒரு சாங் கேக்குறீங்களோ?
1: ஆமா,
0: அப்படி அப்படி கூட வச்சுக்கலாங்கிறீங்க. ரைட், ஓகே, பி கூல் உங்களுக்காக. ரைட் சார்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய் ஷோ. இப்போ நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன படத்துல
1: இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்க

0: நாம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: யாருக்கெல்லாம் மறுபடியும் ஏரியில குளிக்கணும்னு அவங்க வீடு ஏரியில இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோ இத லைக் பண்ணுங்க. என்ன ரொம்ப லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க.
1: இதுல பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி அனௌன்ஸ் பண்ணுங்க.
2: இந்த படமே நான் பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆகிறதுக்காக தான் பண்ணேன். ஆனால்தான்
1: வந்து
3: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: 9:34 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு வரக்கூடிய நிகழ்ச்சியா ரொம்ப அழகா டிராவல் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்களும் கால் பண்ணுங்க. 2312103 அப்படிங்கிற நம்பரையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்க மொபைல்ல இருந்து கால் பண்ணும்போது 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணுங்க. 2010 இருந்து இப்ப வரைக்கும் அழகான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இப்போ கமிங் அப் நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக சேதுபதி படத்தில் இருந்து

0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் தொட்டம்பாளையம் நதியாங்க சார்.
0: சொல்லுங்க நதியா,
1: நீங்க
0: நல்லா இருக்கேன். நதியா நீங்க எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க சார்.
0: உங்க கூட பேசி
1: ரொம்ப வருஷமா
0: மகிழ்ச்சி.
1: நானும்
0: உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் நதியா?
1: சார், மெகந்தி சர்க்கஸ்ல இருந்து கோடி அருவி கொட்டுது.
0: உங்க ஊர்ல அருவி இருக்கா?
1: எங்க ஊர்ல ஆறே இருக்குங்க சார்.
0: ஆறு இருக்கு, அதனாலதான் இந்த அருவி மாதிரி இந்த பாடல் கேக்குறீங்க அப்படிதானே?
1: ஆமாங்க சார், பவானி சாகர்.
0: ரைட், ஓகே. உங்களுக்காக அந்த அருவி வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

9:44 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ இது உங்கள் சாய்ஸ். ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பர்லயும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இப்ப நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் டக்கு அப்படி லைன்ல கட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். நீங்க கால் பண்ணும்பொழுது 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல்

0: ரொம்ப சூப்பரான பாடல் இல்லை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு இது உங்கள் சாய் ஷோல சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிருக்க கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்மோட பேச அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் சார், இருந்து சதாசிவம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சதாசிவம், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: பாகுபலியிலிருந்து மனோகரி சாங் வேணுங்க.
0: உங்களுக்காக அந்த பாடல்

ரெயின்போ எஃப்எம் 103 இன்னைக்கு 9 மணிலிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இது உங்கள் சாய்ஸ் ஷோல இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் உங்களோட விருப்பமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சீங்க. இதே மாதிரி நாளைக்கு காலையில 9 மணிக்கு உங்களுக்காக நம்ம இது உங்கள் சாய்ஸ் ஷோ காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு போவமா ஊர்வலம் ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க ஆர்ஜே பூஜா. இன்னைக்கு சில பேருக்கு லைன் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு லைன் கிடைச்சிருக்காது. கிடைக்காதவங்க எல்லாம் பிளீஸ் ட்ரை அகைன் லைட்டர் அண்ட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அண்ட் டேக் கேர். பபாய் ஃப்ரம் பிரபுகுமார். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் உங்களுக்காக

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

புலம்பிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நம்ம எங்கேயோ அது போகலாம் அப்படிங்கிறப்ப, இன்னைக்கு எங்கே போகிறோம்னா ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிறோம். எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா போகிறோம். ஆந்திரா மாநிலத்தில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு முகலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து கிழக்கு கோதாவரியில் இருக்குது. ஸோ அங்கே அப்படியே போகலாமா? வாங்க வாங்க எல்லாம் கிளம்புங்க. எத்தனை நாள் நம்ம தங்க போகிறோம், எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்ம தூளு.
1: ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீ கேட்க போறீங்க போவோமா ஊர்கோளம். ஆஹா, டைட்டில் கேட்குறப்பே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. எங்கேயாவது கூட்டிட்டு போங்கய்யா எங்கேயே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் டெய்லி

இது இனிது திரைப்படத்துல அந்த பாடல் கேட்டீங்க கார்த்திக்கோட வாய்ஸ்ல. போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா ஆந்திராவில் இருக்கோம். ஆந்திரானாவே நமக்கு வந்து என்னன்னா பயங்கர ஸ்பெஷலான ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அந்த ஊரில். நம்ம அப்படியே ஒரு சாப்பாடையும் போட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா. ஸோ கிழக்கு கோதாவரியில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஊரில் இந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாவே பாருங்களேன், கிராமம் வந்து நகரமயமாயிட்டிருக்கு நிறைய கிராமங்கள். ஆனால் இந்த கிராமம் அப்படியே கிராமத்து ஸ்டைல்லையே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு கால்நடையாவது வளர்க்குறாங்க, இல்லைன்னா வந்து பெட்டு நாய் பூனை ஆடு கூட வந்து இங்கே பெட்டாக வளர்க்குறாங்க. இந்த குழந்தை எல்லாம் பாருங்களேன், அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் பிடிச்சிட்டு அது வாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட கேட்போமா, ஹாய் எப்படி இருக்க? ஐயோ என்னை பார்த்து முறைக்குதுங்க. அது குழந்தைக்கு புரியாது இல்லையா, அவங்க பாஷை அவங்க வேற லாங்குவேஜ் பேசுவாங்க, தமிழில் பேசினா அதுக்கு எப்படி புரியும். இருந்தாலும் அந்த குழந்தை என்னை பார்த்து முறைக்குது. சரி, இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கிராமத்துலேருந்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும், நிறைய சடங்கு நிறைய விழாலாம் இருக்காமா இந்த ஊரில், அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்காமா, முனீஸ்வரலக்கட்டை அப்படிங்கிற ஒரு கோயில், அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னும் கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ட்ரையான ஊர் தான், ஏன்னா நிறைய ஓட்டு வீடு இருக்குது. அதே மாதிரி வெயில் நல்ல சரியான வெயில் அடிக்குது. நம்ம போகிறோம் அப்படின்னாவே என்னப்பா இப்படி வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி, நாங்களாம் எங்கள் ஊரில் கூலிங்காக அப்படியே ஜில்லுன்னு இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. இருந்தாலும் அவங்க ஊரை நம்ம சொல்லிட்டோன்னா விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, டமால்னு அடிச்சிட்டாங்கன்னா. அதனால நம்ம இங்கே கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், வேறு வழிஞ்சால் தொடச்சிட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் வந்து நிறைய பேர் வந்து ஹோலி நீராடலில் வந்து பங்கேற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கியமான மங்களகரமான நாட்கள்லாம் அவங்க நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனித்தனியாக வந்து பண்டிகைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாட்ட கேட்டேன், அவர் வந்து இங்கே பக்கத்தில் உள்ள ஊரெல்லாம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து தெலுங்குல சொன்னார், உங்களுக்கு புரியறதுக்காக நான் தமிழில் சொல்கிறேன். இங்கே வந்து சீத்த நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்காமா, அப்புறம் முனிக்குடலி அப்படின்னு ஒரு ஊர் 4 கிலோமீட்டரில் இருக்காமா, சின்ன கொண்டைப்புடி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து 4 கிலோமீட்டர், இதெல்லாம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள். அப்புறம் கடவரம் அப்படிங்கிறது வந்து 5 கிலோமீட்டர், சிங்கவரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அது வந்து 6 கிலோமீட்டர் பக்கத்தில். இதெல்லாமே வந்து இந்த முகுலாக்கு அருகில் உள்ள கிராமங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி முகுலாவை சுற்றில வந்து மேற்கு சைடு தடிப்புல மண்டலம் அப்படின்னும், அப்புறம் கிழக்கில் வந்து கொருகொண்டா மண்டலமும், தெற்குல கோவூர் மண்டலமும், அதே வந்து இன்னொரு நம்ம அதே தெற்குல ராஜமுந்திரி கிராமப்புற மண்டலமும் இருக்காமா. ஸோ இவ்வளோ ஊர் இருக்குது, அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துப்போங்க, எங்கள் ஊரை பற்றிலாம் கிண்டலாக பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு. வாங்க அப்படியே போவோம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும். போமா ஊர்வலம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு நம்ம வந்து

சுதந்திர அளவில் இந்த கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள முகுலா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஊரில் நம்ம போனோம்னாவே எல்லாருமே வந்து நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு தான் லாங்குவேஜ் தெரியாதே அப்படிங்கிறதுனால நம்ம தமிழில் பேசுகிறப்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் தமிழில் ஓகே, இந்த தெலுங்கும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பேசுகிற ஸ்பீடை பார்க்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு போல். பட் அவங்க ஸ்பீடாக பேசினா நம்ம அவங்க கூட பக்கத்தில் கூட நிற்க முடியாது. ஸோ இந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு அதிகமாக உள்ளூர் மொழியாக இருக்கனால மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7694 இருக்குது. அதில் வந்து வீடுகளோட எண்ணிக்கை 2099 இருக்குது. என்ன இப்படி அக்யூரேட்டாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்த உடனே விசாரிச்சாச்சு எல்லா இந்த ஊரை பற்றின எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. கிராமத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரியான ஒரு கிராமத்துக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய மாடுகள் பார்க்கலாம், நிறைய ஆடுகள் பார்க்கலாம், அதுக்காகவே நம்ம போகலாம். இங்கே வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க வந்து காலையில் அவங்களோட அந்த ஏரியாவை தாண்ட வரைக்கும் அவங்க வீட்டில் வளர்க்குற எந்த வளர்ப்பு பிராணியாக இருந்தாலும் அதை அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே ஸ்கூல் வரைக்கும் போகிறது இல்லைன்னா அந்த தெரு வரைக்கும், அந்த தெருவோட எண்டு வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அந்த ஆட்டையோ இல்லை நாயோ விட்டுடுறாங்க. அது வீட்டுக்கு அப்படியே வந்துடுது. அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த முக்காலா முகுலா கிராமத்தில் வந்து ஸ்ரீ முக்காலம்மா தள்ளி ஜாத்ரா அப்படிங்கிற திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு கிராம தேவதை வழிபாடு, அதாவது இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த திருவிழா முழுவதுமே வந்து காவல் தெய்வம் அந்த முக்காலம்மா தேவதையை வந்து மையமாக கொண்டு இங்கே கொண்டாடுறாங்க. இங்கே கிராம மக்களோட செழிப்புக்காகவும் நல்ல மழை பொழியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே வந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள், அப்புறம் மேளதாளங்கள், பாரம்பரிய வழிபாட்டு பொருட்களோட பிரம்மாண்ட வீதி ஊர்வலங்கள்லாம் வந்து நடக்குமாமா. ஸோ திருவிழா ஊர்வலமாக வந்து இந்த கிராம தெய்வதை வழிபாட்டில் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே உள்ள ஒரு பெரியவர் சொன்னார். அதே மாதிரி ஸ்ரீ உமா கோமேஸ்வர சுவாமி திருக்கோயிலும் வந்து இங்கே சிறப்பு வழிபாடுகள், அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனைகள்லாம் இங்கே நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வாங்க வந்தீங்கன்னா வந்து இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். கிராம மக்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறத அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்து ஹாப்பி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி போயிட்டு வருவோம் இல்லையா, நம்ம இன்னொரு டைம் வந்து அந்த திருவிழாவையும் பார்த்து ரசிச்சிட வேண்டிதான். ஸோ இந்த ஊர்லேருந்து ஹைதராபாத், அதாவது மாநிலத்தோட தலைநகரம் ஹைதராபாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த கிராமத்துலேருந்து வெளியூர் படிக்க போகிறவங்க இல்லை அங்கே போய் ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மாதத்தில் ஒரு நாள் இல்லை 6 இருக்க அவங்களுக்கு எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஸோ இங்கே முகுலாக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்கள், அதே மாதிரி கிராமங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இங்கே எல்லாம் பக்கத்தில் என்னென்ன நகரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொவ்வூர், ராஜமுந்திரி, நிடடவோல், மண்டப்பேட்டை அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கிராமங்கள். பயங்கரமாக இருக்குல்ல ஒவ்வொரு ஊர் பேரும் கேட்டால் அப்படின்னு ஒன்று அட்டிக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஊர். ஸோ இந்த மாதிரி ஆந்திராவில் வந்து சிறப்பான விஷயங்கள் அப்படின்னா இந்த வில்லேஜை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அதெல்லாம் அந்த கிராம மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்கவுங்க வீடுகளில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா திண்ணை அமைச்சு தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க. அவள் ஈவினிங் டைமு ஸ்கூல் வீட்டு வந்த டைமு எல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்து குழந்தைங்க படிக்கிறதாகட்டும் எல்லாம் பெரியவங்களாம் அப்படி உட்காந்து பேசுகிறதாகட்டும் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எப்படியா திண்ணையில் உட்காடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க ஒரு சொர்க்கம் தானே.

ஜவான் மஹால் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, ராகுல் நம்பியார் பாடியது. இன்னைக்கு போவோமா ஊர்களம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஆந்திராவில் உள்ள முகுலா அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா எப்படிப்பா போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் வந்து நம்ம இங்கே போகலாம் இந்த ஊருக்கு. ஏன்னா முகுலாவுக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே எந்த ரயில் நிலையமும் இல்லை, அதனால ராஜமுந்திரியிலேருந்து போகலாம். அப்படி இல்லைன்னா சாலை மார்க்கமாகவும் இந்த ஊருக்கு போகலாம். ஸோ அடுத்த டைம் நம்ம இங்கே போகணுன்னா அந்த ஊரிலோட திருவிழாவை ரசிக்கிற மாதிரி அந்த டைமுக்கு கிளம்பலாம். ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம திரும்ப ஊருக்கே கிளம்பலாம். இன்னைக்கு போகுமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேசம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள முகுலா கிராமத்தில் தான் வந்து எல்லாத்தையும் அலப்பறி பண்ணிட்டு கிளம்பியிருக்கோம். மற்றொரு கிராமத்தில் சந்திக்கலாம்.

காதல், ஏக்கம், காத்திருப்பு, இயற்கை, நம்பிக்கை என்று மனித மனத்தின் நுட்பமான உணர்வுகளை கவிதை மொழியில் நம் செவிகளுக்கு விருந்தாக்கிய கானங்களோடு இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த். மலர்கள் பல இருந்தாலும் காதலின் மொழியாக மனங்களில் மலர்ந்திருப்பது ரோஜா. ஒரு புன்னகை, ஒரு பார்வை, ஒரு பெயர், இவை போதும் ஒரு இதயத்தில் வசந்தம் பிறக்க. அந்த முதல் காதலின் மனம் நம் மனமெங்கும் இப்போது பரவுகிறது.

சில உணர்வுகளுக்கு மொழி தேவையில்லை. ஒரு பார்வை, ஒரு மௌனம், ஒரு மென்மையான தீண்டல் போதும். தென்றல் இலைகளை வருடுவது போல காதல் இதயத்தை வருடும் அந்த நொடியை நயமாகச் சொல்லும் பாடல் இதோ. காதல் ஆழமடையும் போது அது ஒரு உணர்வாக மட்டும் இருப்பதில்லை, வாழ்வின் அர்த்தமாகவும் மாறிவிடுகிறது.

பிரிவின் தூரம் உடலை விளக்கலாம், ஆனால் நினைவுகளை விளக்க முடியாது. இதயம் தன் துடிப்பை இன்னொரு இதயத்தில் தேடும் அந்த ஏக்கத்தின் மொழியே இந்த பாடல்.

பறித்து வைத்திருக்கிறது. பூவுக்குள் மனம் இருப்பது போல, மழை துளிக்குள் வானவில் இருப்பது போல, காதலும் மனித மனத்தின் ஆழத்தில் அமைதியாக மலர்கிறது. இயற்கையையும் காதலையும் ஒரே ஓவியமாக வரையும் இனிய பாடல் இப்போது.

நிலவு ஒவ்வொரு இரவிலும் புதிதாய் உதித்தாலும் அதன் ஒளி எப்போதும் நமக்கு நெருக்கமானது. உண்மையான காதலும் அப்படித்தான். காலம் மாறினாலும் அதன் நினைவுகள் மங்குவதில்லை. மனதில் என்றும் வெண்மையான ஒளியாக நிலைத்திருக்கும் இந்த இனிமையான பாடல்

0: மலராக மலர்ந்த காதல், மென்மையான தீண்டலாய் மனதை வருடி உயிரோடு கலந்து உறவாகி இயற்கையின் ஒவ்வொரு துளியிலும் தன்னை உணர்த்தி இறுதியில் நிலவொளி போல நினைவில் நிலைத்தது இன்று நாம் இசை வழியாக கண்ட காதலின் கவிதை பயணம். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆதரவு தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்

0: ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். 11:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் இரிய சீகை சாமிக்கண்ணு. வணக்கம் இரிய சீகை சாமிக்கண்ணு, எப்படி இருக்கீங்க?
2: காலை வணக்கம்.
1: இன்னைக்கு வந்து நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களோட அன்போட வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சிகள்லாம் எந்தெந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நீங்க கேட்பீங்க?
2: நான் வந்து இங்க வந்து டெய்லர் கடை வச்சிருக்கேன் சார். அதனால காலையில 9 மணிக்கு நம்ம 9 ஆரம்பிச்சேன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எப்பவும் கேட்டதான் இருக்கிறது.
1: எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்பீங்க
2: சார்? எனக்கு வந்து அதுலயும் இந்த இப்ப புதுசா வந்திருக்க இந்த போவோமா ஊர்கோலம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த கவிதையும் கானமும் சார் நம்ம 10:30 ஒளிபரப்பாகிறது,
1: அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: சிறப்பா வந்து இந்த இன்றைய நேயர் பகுதி வந்து கண்டிப்பா தினமும் கண்டிப்பா கேட்பேன் சார்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களினுடைய தொகுப்பை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்குங்க
2: சார். எனக்கு வந்து முதல் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு ஏணிப்படிகள் படத்திலிருந்து பூந்தேனில் கலந்துங்கிற பாட்டு சார்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
2: அடுத்த பாட்டு வந்து பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிற அந்த பாட்டு. அப்புறம் தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து தென்மதுரை வைகை நதி. அப்புறம் சூரிய வம்சம் படத்திலிருந்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சார். அடுத்தது வந்து கடைசியான பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு நீண்ட நினைவா இருக்கிற பாட்டு வந்து தாலிதனம் படத்திலிருந்து என் தெய்வ வீணைங்கிற ஒரு பாடல் சார்.
1: இந்த பாடல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: ஆமா சார், இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிற பாடல்கள். அடிக்கடி ரொம்ப இந்த மாதிரி பாடல்கள் வந்து நான் கேட்டிருப்பேன்.
1: மகிழ்ச்சி. என்ன காரணத்தினால இந்த பாடல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
2: சார்? இந்த பாட்டு வந்து என்னுடைய ஒரு அருமையான என்ன ஒரு நண்பர் வந்து ஒரு அவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு நண்பருடைய நினைவாக இந்த தாலிதனம்ங்கிற பாட்டு வந்து நான் ரொம்ப இதா கேட்டிருக்கேன் சார்.
1: ஓகே, அந்த பாடல் மட்டுமல்ல நீங்க கேட்ட எல்லா பாடல்களும் உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
2: எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நமது ரெயின்போ பண்பலைக்கு நான் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன்.
1: நன்றி சாமிக்கண்ணு, நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

0: நடப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தார் இரிய சீகை சாமி கண்ணு. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பரோ இதோட சேர்ந்து உங்களுக்கு பிடித்த 5 பாடல்களினுடைய தொகுப்பை நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:30. இனி கேட்கலாம்
3: கோயம்புத்தூர் ரெயின்போ FM 103. இது சாய்வு நாற்காலி முத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வார வாரம் ஒரு கெஸ்ட நம்ம கூப்பிடுவோம். லைஃப் ஹிஸ்டரிய நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க நம்ம கிட்ட. இன்னைக்கு யார் வந்திருக்கா? கே மகேஸ்வரன் சார், ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர். முதல்ல அவங்களை வரவேற்போமா. வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: இப்படியே எத்தனை தடவை போயிருப்பீங்க இந்த ஆல் இந்தியா ரேடியோ தாண்டி?
4: ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கு மேல போயிருப்பேன்.
3: இன்னைக்காவது ஒரு நாள் உள்ள வந்து இதெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம பாக்கலாமா அப்படின்னு தோணி இருக்கா?
4: தோணி இருக்கு.
3: ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்திருக்கா?
4: கண்டிப்பா இருந்துச்சு. அதற்கான சூழ்நிலை உருவாகல. இன்னைக்குதான் அந்த பிரபஞ்சம் வந்து அனுமதி கொடுத்திருக்கு உள்ள வரதுக்கு. அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது.
3: அனுமதிச்சா வரலாம் இல்லையா?
4: அனுமதி கிடைச்சிருக்கு.
3: அதாவது நீங்க சொல்ற மாதிரி பிரபஞ்சம் அனுமதிச்சுங்க, யாரோ ஒருத்தர் அனுமதிக்கணும். சரிங்க சார், நீங்க உங்களோட சொந்த ஊர் எது?
4: என்னுடைய சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம், செல்லிப்பாளையம் கிராமம். படிச்சது எல்லாமே எருமப்பட்டியில அரசு மேல்நிலை பள்ளியில தான் படிச்சோம்.
3: சரி,
4: அதுக்கப்புறம் சேலம் வந்து செட்டில் ஆயிட்டோம்.
3: நீங்க ஸ்கூல் முடிச்சிட்டீங்க?
4: ஆமா.
3: எங்க எருமப்பட்டியில முடிச்சிட்டீங்க? ஹையர் செகண்டரி வரைக்குமா?
4: ஹையர் செகண்டரி வரைக்கும் தான்
3: படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் மேலயே உங்களுக்கு அந்த டைம்ல படிக்கணும்னு தோணலையா?
4: குடும்ப சூழ்நிலை, எனக்கு கீழே மொத்தம் 5 பேர் நாங்க எழுதுறோம். அக்கா 1, தம்பி 1, தங்கச்சி 2 பேரு. குடும்ப சுமையை நான் சுமக்கணும். ஏன்னா அப்பா வந்து ஒரு ரெகுலர் இன்கம் கிடையாது, அதனால வந்து நான் தான் குடும்பத்தை சுமக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரையில படிப்பு அதோட நிறுத்திட்டேன். முடிச்சு ஒரு டெக்ஸ்டைல வேலைக்கு போயிட்டேன் நானு. எல்லா ஒர்க்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 18 மணி நேரம் எனக்கு வேலை. எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னா 300 சம்பளம் இப்ப எனக்கு.
3: இந்த வருஷம்
4: 1979-80 காலகட்டத்துல. அப்ப அதுல இருந்து கேள்வி எனக்கு என்னன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் முதலாளி ஆகணும் அப்போதைய கனவு.
3: அப்போதைய கனவு அதுதான் இருந்துச்சு.
4: அதனால சேலத்துல வந்து பிரைவேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
3: எவ்வளவு வருஷம் வேலை பாத்தீங்க?

0: இருந்தேன்,
1: 2 வருஷம் அந்த வேலையை பார்த்தீங்க. ஆனா அந்த முதலாளி கனவு அப்படியே விட்டுட்டீங்களா?
0: முதலாளி கனவு விட்டுட்டுனா எனக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ஆந்திராவில இருந்து ஒரு பிசினஸ்காரங்களாம் என்னை கூப்பிட்டாங்க போலான்னு. அப்புறம் பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதினேன். அப்ப பேங்க் வந்து +2 பாஸ் பண்ணவே எழுதினேன். ஒரு நல்ல ஆபீஸ்க்கு வரவங்க சொன்னாங்க, 10th வந்து 100 மார்க் வாங்கியிருந்தேன் மேத்ஸ்ல, அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் முயற்சி செய்து 1981 செப்டம்பர் மாதம் அரசு பணி கிடைச்சு எனக்கு. வேலை வாய்ப்பு அலுவலகத்துல இளநிலை உதவியாளரா சேலத்துல ஜாயின்
1: பண்ணீங்க. அப்போ வந்து நீங்க ஒன்னு சொல்றீங்க, அதாவது அப்ப அத்தனை வாய்ப்பு இருந்தது உங்களுக்கு. பியூசி தான் நீங்க இல்லையா?
0: இல்ல +2 என்னோட +2 தான் ஃபர்ஸ்ட் பேட்ச்.
1: ஓ சரி சரி. இப்ப இத்தனை வாய்ப்பு இருந்தது, அப்ப கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், எதை எடுத்துக்கலாம்?
0: கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, என்னோட எதிர்காலம் வந்து என்னைய மட்டும் நம்பி இல்ல, என்னுடைய 2 தங்கைகள் இருக்காங்க, தம்பி இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில அப்பா அம்மா சரியா இல்லனா அடுத்த லெவலுக்கு யார் எடுத்துட்டு போறதுனா ஒன்னு மூத்தவங்க தான் எடுத்துட்டு போகணும். அப்ப அதற்கான சூழ்நிலை வரையில நான் தான் முடிவு எடுக்கணும். என்னைய மட்டும் என்னுடைய சுயநலமா முடிவு எடுக்க கூடாது, அதனால சரி முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து 2-3 ஆலோசனைகள்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அரசு காசு உத்தியானாலும் அரசாங்க உத்தியானாலும் அதை விட்டுறாத அப்படின்னாங்க. அதுலேயும் 2-3 இன்டர்வியூலாம் போனேன், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட்லாம். கடைசியில் வேலைவாய்ப்பு துறையில் தான் வந்து ஜாயின்
1: பண்ணேன். கலெக்டரேட் கிட்ட தானே இருந்தது உங்க ஆஃபீஸ்?
0: அங்கே சேலத்தில் ஃபேர்லன்ஸில் இருந்துச்சு, அங்கே தான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணையில் பார்த்தீங்கன்னா வெளியில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நிற்கும் கேட்டுக்கு வெளியே டோக்கன் வாங்குறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட்ல. அப்போ வேலை இல்லாதவங்க அவ்வளோ பேர் வந்து வேலைவாய்ப்பில் தடாடி வர்றாங்களா?
1: அப்போ இருந்தது இல்லை சார்,
0: கூட்டம் பயங்கரமா 81ல. நான் சொல்றேன்
1: 81லயே இருந்தது. இந்த மாதிரி அவேர்னஸ் அப்பவே வந்துச்சு, வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பத்தி படிய வைக்கணும், படிச்சுக்கணும்.
0: ஆமா கண்டிப்பா
1: இல்ல, அது இருந்தது.
0: படிச்சு வச்சாதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு, அந்த அவேர்னஸ் ஒண்ணு. அந்த டைம்ல அந்த உதவித்தொகை திட்டம்லாம் வரல, ஆனா அவ்வளவு பேர் காலையில இருப்பாங்க, டோக்கன் வாங்கணும், அதுக்கு லைன்ல நிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இவ்வளவு கூட்டம் இருக்குது இப்படி எல்லாம் இருக்குங்கிறது எனக்கு வெளியே தெரியவே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, சரி கடவுள் வந்து என்னைய ஒரு காரணத்துக்காக தான் உள்ள அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, சரி இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கணும், அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், உதவிகள் பண்ண முடியும் அப்படிங்கறது அன்னைக்குதான் என்னுடைய பணிகள் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபேமிலியை ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வந்து கைடன்ஸ் கொடுத்து, டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வர்றது, என்ன படிச்சா சீக்கிரம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டு கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முதல்ல நான் ரோல் மாடலா இருக்கணும்ல, என்னுடைய தங்கைகளை படிக்க வச்சேன், டைப்ரைட்டிங் போக சொன்னேன், இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணி 2 தங்கைகளுமே டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்தாங்க இலவசமாவே. ஒரு தங்கை வந்து சேலம் கலெக்டரேட்லயே இளநிலை உதவியாளராக ஜாயின் பண்ணாங்க. அடுத்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு தங்கை வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியில தம்பிக்கு தான் ரொம்ப போராட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, போராடி இபி டிபார்ட்மெண்ட்ல வீடு வீடா மீட்டர் ரீடிங் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி விட்டேன். ஜாயின் பண்ணிட்டு குடும்பத்தை ஓரளவு அந்த லெவலுக்கு ரெடி பண்ணிட்டேன்.
1: அதான் நீங்க சொன்ன மாதிரி கால் காசுனாலும் அரசு காசு இல்லையா?
0: கண்டிப்பா
1: அது வந்து எல்லாரையும் செட்டில் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்திருக்கும். அது மூத்த பிள்ளைக்கு வந்து பாரம், தொழில சுமக்கிற பாரம் சாதாரண பாரம் இல்ல. அந்த காலத்திலயும் உண்டது, பாரத்தை சுமக்க தயாரா இருந்தாங்க.
0: கண்டிப்பா
1: உங்களை மாதிரி பிள்ளைங்க இருந்தாங்க, எத்தனை தங்கைகள் அப்பா அம்மாவுக்கு முடியாதத வீட்டுக்கு பெரிய பிள்ளையோ அவங்க பொண்ணு கூட செஞ்சிருக்காங்க, ஏத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றி காட்டி இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து ரோல் மாடல் தான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ரோல் மாடல் நிச்சயமா நன்றியோட நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அதே மாதிரி சகோதரியை பத்தி சொல்லணும், மூத்த சகோதரி வந்து 2வது அம்மான்னு சொல்லலாம்.
1: ஆமா கரெக்ட் தானே,
0: ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து
1: சொல்லும் போதே உங்களுக்கு இதாகுது இல்லையா, சோக் ஆகுது.
0: அதனால கொடுத்து வச்சேன்.
1: இப்ப சகோதரிங்கிறது நீங்க சொல்றது வந்து அக்காவை சொல்றீங்க,
0: அக்கா 1 தங்கச்சி 2 தம்பி 1 என்னோட சேர்த்து 5
1: பேர் குடும்பம்.
0: அதனால அக்காவை வந்து தாய்மாமனுக்கே கட்டி கொடுத்ததுனால அவங்களும் மாரல் சப்போர்ட் நிறைய நமக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் சப்போர்ட்.
1: இப்ப எங்க இருக்காங்க உங்க அக்கா?
0: அக்கா வந்து சேலத்துல இருக்காங்க.
1: மறக்காம இந்த இன்டர்வியூ கேட்க சொல்லுங்க அவங்கள. நீங்க அவங்கள பத்தி சொல்லிருக்கீங்க, அவங்க பேரையும் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பா மகாலட்சுமி,
1: மகாலட்சுமி பத்தி நீங்க அவங்க பத்தி சொல்லும் போதே பேச முடியல, அம்மான்னு சொல்லிட்டீங்க இல்லையா. சரி, அதட்ஸ் ஆல்வேஸ் தேர் இல்லையா, அம்மா மாதிரி தான் அவங்க எல்லாம் அக்காக்கள் எல்லாம்.
0: அதுக்கப்புறம் எனக்கு மறக்க முடியாத மனிதர்னா வாழ்க்கை வழி என்ன, என்னோட தாய்மாமா. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தாய் மாமாங்கிற உறவு வந்து கிழக்கு சீமையில படத்து மாதிரி ஒரு படங்கள்ல மட்டும்தான் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒரு 70% வேணா நியாயமா இருக்கலாம், கிராமத்துல எல்லாம் தாய் மாமன்கிற உறவு எவ்வளவு முக்கியமான உறவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம போச்சு. அதை நான் உணர்ந்தவன், என்னுடைய தாய் மாமன் தான் எனக்கு குரு. எங்க அம்மாவுக்கு 3 தம்பிகள், அதுல முதல் தம்பி தான் எனக்கு ரோல் மாடலே. அவர் தான் வந்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது சின்ன வயசுல இருந்தே அதை வந்து ஆன்மீக
1: மோல்ட்
0: பண்ணி கொண்டு வந்தது அவர் தான். இன்னைக்கு வந்து அவர் படத்தை வச்சிருக்கேன் நான், டெய்லி அவர்கிட்ட பிரேயர் வாங்கிட்டு தான் நான் வெளியே
1: வர்றது.
0: அப்பா அம்மா படத்துக்கு பக்கத்தில் அவரோட படம் இருக்கும்.
1: அவர் இல்ல,
0: அவர் வந்து இப்ப இல்ல, கரூர்ல வந்து மிகப்பெரிய பல் மருத்துவராக இருந்து சமீபத்தில் தான் இறந்தார். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இறந்தார் அவரு, டாக்டர் நல்லுசுவாமின்னு பேரு. அவர் இல்லைன்னா நான் அன்னைக்கு இல்லை.
1: நன்றியோட நினைச்சுக்கிறேன்.

0: இங்க
1: அதே மாதிரி
0: மில்லினிக்கு.
1: அவங்க மனைவி, மாமா ஒய்ஃப் வந்து அவங்க இன்னொரு அம்மானு வச்சுக்கங்களேன், ஏன்னா அவங்க குழந்தைங்க 3 பேர் இருந்தும் அக்கா பிள்ளைங்களை பார்த்துக்கறது எவ்வளோ பெரிய வேலை.
0: பெரிய விஷயம்
1: அதாவது
0: இல்லையா?
1: ஒருத்தர் வந்து எங்கள் அக்கா பிள்ளைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கல நிறையா ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர்னா
0: கரெக்ட்.
1: பரவாயில்ல, 5 பேரையும் பார்த்துக்கணும்ல.
0: ஆமா ஆமா
1: அப்போ படிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுலேருந்து
0: ஆமா.
1: பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் அவர் தான் வருவார். அந்த மாதிரி பண்ணி ஒரு ரோல் மாடல் வச்சு அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணார். அந்த காலத்திலேயே ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறவங்களுக்கு 5 பைசா, ரெண்டாவது எந்திரிக்கிறது 3 பைசா, மூணாவது எந்திரிக்கிறவங்களுக்கு 2 பைசா.
0: என்ன பியூட்டிஃபுல்லான டாஸ்க் இல்ல அது?
1: ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்துட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும், அந்த உண்டியலில் சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி படங்கள்னா எல்லா படத்துக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டார். பார்த்தீங்கன்னா திருமால் பெருமை, சரஸ்வதி சபதம், ஆதி பராசக்தி, இந்த மாதிரி கருத்துள்ள சாமி படத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவார்.
0: நீங்கள் நிறைய விட்டுட்டீங்க. ஞானக்குழந்தை, வருவான் வடிவேலன், சுவாமி ஐயப்பன், ஏன்னா நானும் அதுதான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்லேயும் அதுதான் கூட்டிகிட்டு
1: போவாங்க.
0: கண்டிப்பாக.
1: அதே மாதிரி சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகங்களுக்கும், விஷ்ணு புராணம், சிவபுராணம், கந்த புராணம், விநாயகர் புராணம் எல்லாமே இருக்கும். கந்த சுற்றி கவசம் பார்த்தீங்கன்னா 5 வயசுலே மனப்பாடம் பண்ணியாச்சு. இன்னைக்கும் கேட்டால் சொல்லிடுவேன், இதெல்லாமே ஊட்டினது எங்கள் தாய் மாமா தான். அவர் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு எமோஷன் ஆகிறது காரணம் அதுதான். நான் ஆக்சுவலாக
0: அது எப்போவுமே இருக்கும் இல்லையா, உங்களுக்கும் அந்த நன்றி
1: இருக்கு. அவர்கிட்ட அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நேரம் கிடைக்கல, இதுதான் சரியான நேரம் கிடைக்கும்.
0: சார், இப்போ நீங்கள் எருமப்பட்டி, அது ஒரு கிராமம்.
1: ஆமாம்.
0: அங்கேருந்து நீங்கள் சேலம் வந்துட்டீங்க. சேலம் வந்து ஒரு டவுன் இல்லையா? அந்த காலத்து அன்டெவலப்டு தான், ஆனால் அண்டர் டெவலப்டுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டெவலப்மெண்ட்டை நோக்கி வர சமயத்தில் நீங்கள் அந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஊருக்கு உள்ளே வந்த அப்புறம் எப்படி இருந்தது? புதுசாக இருந்ததா?
1: கண்டிப்பாக
0: சொல்லுங்களேன், நீங்கள் பார்த்த அதிசயமான காட்சிகள் எல்லாம்.
1: அதாவது கிராமத்திலிருந்து நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ வந்து இந்த காணாமல் போன நதிகள், இப்போ அந்த நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது மாதிரி அப்போலாம் ஆறு ஓடிக்கிட்டு இருந்தவர், ஆத்துவாரின்னு சொல்லுவாங்க. அது வழியாக நடந்து 3 கிலோமீட்டர் நடந்தான் ஸ்கூலுக்கு போவோம். அது ஒரு ஜாலியான அனுபவம் தான். அப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்துட்டு வந்து சேலத்தில் ஒரு டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணிட்டு வந்து, அதுவும் வந்து டெக்ஸ்டைல்லையும் பார்த்தீங்கன்னா மூச்சுடவே நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தேன். அப்புறம் அலுவலகத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணல, சேலத்தில் பண்ணல ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. தெருக்கள், பஸ் இதெல்லாம் போய் தியேட்டர்ஸ் இருக்கு. பட் தியேட்டர் பக்கம் நான் போறதுக்கு
0: போனது இல்லை, இருந்தாலும் அந்த பார்க்கறதுக்கு
1: பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது, கடவுள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிறது நான் என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்க மாமா கிட்ட போய் உத்தரவு கேட்பேன். அப்ப போன் எல்லாம் கிடையாது, அதனால ஆர்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாமா?
0: நேர போய் கரூர் போய் கேட்டுட்டு
1: கரூர் போவேன். எல்லா விஷயத்துக்குமே அவர்கிட்ட ஆலோசனை கேட்பேன். கடைசி வரைக்குமே அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே போன் வந்ததுக்கு அப்புறம் வாரத்துல யார்கிட்ட பேசுறாரு இல்லையா, என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவார், மனம் விட்டு பேசுவார்.
0: நீங்க வேலைக்கும் வந்துட்டீங்க, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டீங்க, அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்தது சொல்லுங்க.
1: அதாவது இன்னைக்கு அதை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு சில படங்கள்லாம் பார்க்கல, அப்பாவோட வாசம் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சில குழந்தைங்கலாம் தோல்ல தூக்கிட்டுலாம் போவாங்க, தோல்ல உட்கார வச்சு எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க, அது எனக்கு கிடைக்கவே இல்லை.
0: பெரிய பையன்,
1: பெரிய பையன், அது கீழே 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது என்னன்னா சம்பாரிச்சுட்டு வரணும், வீட்டுல கொடுக்கணும், அப்படிதான் ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப இல்லை. அப்ப உணரல,
0: அவரும் உணரல, நீங்களும் உணரல,
1: உணராமே போயிட்டாங்க அவங்க. ஆனா அப்பா வந்து கஷ்டப்பட்டாரு. அப்ப எல்லாம் வந்து வெளியில எல்லாம் ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், படிப்பு கம்மி ரெண்டு பேத்துக்குமே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அதனால வீட்டு தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு வருமானம் இருக்கும், அந்த அளவுக்குலாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ உள்ள அப்பா அம்மா மாதிரி அந்த ஒரு இது இல்லை. இல்லை அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நான் நினைச்சிட்டேன், எனக்கு அதை புரிஞ்சிக்கவும் முடியல. ஆனால் இப்போ ஒரு சில டைம் நினைச்சுக்குவேன், நம்ம அப்பா கிட்டேயும் நம்ம அந்த மாதிரி பழகிருக்கலாமோ, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமோன்னு இது பண்ணுவேன். அதுக்கு இப்போ நிறைய அப்பாக்கள் கிடைச்சிருக்காங்க எனக்கு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எபோவ் 75 உள்ளவங்க நிறைய அப்பாக்கள் வந்து எனக்கு இப்போ நண்பர்களாக அறிமுகமாயிருக்காங்க. எல்லாரோடையும் நான் அப்பா மாதிரியே பழகிக்கிட்டு இருக்கேன். அதனால அது எனக்கு அந்த ஒரு கனவெல்லாம் நிறைவேறிச்சு.
0: இருந்தாலும் அந்த ஒரு பக்கம் ஏக்கமும்
1: ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி
0: சில சில விஷயங்களை உங்ககிட்ட நான் அந்த கனெக்ட் பண்ற விஷயத்த நான் கேட்க போறேன். இது ஒரு டைம் டிராவல் மாதிரி சார். நீங்க வந்து அந்த காலத்துல எப்படி இருந்ததுங்கிறத தான் இப்ப எனக்கு நீங்க சொல்றீங்க. நீங்க பாருங்க, எருமப்பட்டியில இருந்து ஆரம்பிச்சுட்டீங்க, நாமக்கல் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், அங்கிருந்து உங்க லைஃப் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து இப்ப வந்து நீங்க ரெகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அந்த காலத்துல? ஆபீஸ் போகணும், சம்பாதிக்கணும், வீட்டுக்கு வரணும், இவ்வளவுதான் இருந்திருக்கும்.
1: கண்டிப்பா
0: வேற எந்த தாட்டே இருந்திருக்காது இல்லையா? அதுக்கான டைவர்ஷன் கூட இல்ல.
1: டைவர்ஷன் இல்ல, நேரமே கிடைக்காது நமக்கு. ஏன்னா காலையில கிளம்பணும்னா ஆபீஸ் போயிட்டு நைட்டு, நான் மத்தவங்க மாதிரி 5:30 அஞ்சரை மணிக்கு எல்லாம் நான் வரமாட்டேன். என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு 8:30 9:00 9:30 வரத்துக்கு.

0: வேலை செஞ்சுட்டு அப்போ பேச்சுலர் தானே, அதனால 9:30 கூட வருவோம் நாங்கள். சனி ஞாயிறும் ஆஃபீஸ் போவோம், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால லேட் ஹவர்ஸ்லலாம் இருந்து ஒர்க் பண்ணுவோம். அதனால் அப்போ நமக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டு எதுவுமே கிடையாது, ஆஃபீஸ் ஆஃபீஸ் அவ்வளோதான். கடவுள் கொடுத்த வேலையை சின்சியராக செய்யணும் அப்படிங்கிறதான் என்னோட கனவாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்னா, பொதுமக்கள் வந்து போய்க்கூடிய இடங்களில் நம்மளை சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து மளிகை கடை மாதிரி எதையோ ஒன்று எடுத்துக் கொடுக்க முடியாது.
1: மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103
1: சாய்வு நாற்காலி. இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில்
0: கே மகேஸ்வரன் சார், ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர்,
1: தொடர்ந்து பேசுவோம்.
2: 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் நான் சேலம் அஸ்தம்பட்டிங்கிற இடத்துல ஸ்டாப்பிங்கில் நான் பஸ்ஸுக்கு நின்றுகிட்டு இருக்கேன். இங்கேருந்து போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சேலம் அஸ்தம்பட்டியில் பஸ் அவுட் இறங்கி கண்ணங்குறிச்சி பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணுறாரு, கொடையை பிடிச்சிட்டு ஒரு பாய் தாடியெல்லாம் வச்சுருந்தாரு. கிராஸ் பண்ணிட்டு இப்படி போனவர் திருப்பி ரிட்டனில் வந்தார். சார், உங்கள் பேர் மகேந்திரனா அப்படின்னாரு. அப்போ நான் சார், இல்லைங்களே, நான் மகேந்திரன் இல்லைங்க, என் பேர் மகேஸ்வரன். அப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தீங்களானார்.
0: ஆமாம்
2: சார் அப்படின்னு. எது கேட்குறீங்கன்னா சார், 1983 உங்களை நான் பார்த்துருக்கேன் சார். மோர் தென் 83 கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு மேலாச்சு. நான் மறந்துட்டேன், என்னுடைய உருவத்தை அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு, எப்படிங்க தெரியும்ட்டு. அப்புறம் அவர் கொடையை மடக்கிட்டு உள்ள வந்தாரு. அவர் சொன்னவன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 83 நான் பதிவு பண்றதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்தேன் சார், சேலம் ஆஃபீஸ்க்கு. நீங்க தான் சர்டிபிகேட்லாம் செக் பண்ணிட்டு மெட்ராஸ்ல வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அப்பெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஆஃபீஸ்ல தான் பதிவு பண்ண முடியும். அப்ப மெட்ராஸ்ல பதிவு பண்ணிருக்கீங்க, ஒன்னு அங்கிருந்து கேன்சலேஷன் லெட்டர் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா கார்டை கொண்டுகிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா என்னோட பதிலதான் சொல்லிட்டேன். அப்புறம் 4 மணிக்கு மேல நான் வந்து உங்களை பார்த்தேன் சார். நான் என்ன சார் பண்றதுன்னு கேட்டேன். அப்பதான் உட்காந்து என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்க, காலையில கூட்டம் நிறைய இருந்தாலும் அவங்களோட பேச முடியல, ஃபேக்ட சொல்லிட்டேன். அப்ப பாத்துட்டு அந்த கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. பாத்துட்டு நான் என்ன சொன்னேன், அப்ப ஒரு சலுகை இருந்துச்சு. ஒரு 66 ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்து, இத்தனை நாளைக்குள்ள இதுவரைக்கும் அவங்க கரெக்டா ரெனியூவல் பண்ணிட்டு வந்து இந்த ஒரு தடவை மட்டும் ரெனியூவல் விட்டுட்டாங்கன்னா 90 அவங்களுக்கு சலுகை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் அவருக்கு தெரியல. அதை நான் தெளிவுபடுத்திட்டு டேட்டை பார்த்தா அடுத்த நாள் அந்த டேட் முடியுது. அப்ப நான் என்ன சொன்னேன் சார், நாளைக்குள்ள நீங்க சென்னை போனீங்கன்னா பண்ணிக்கலாம் சார், பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டு அங்க மாத்திட்டு வந்துருங்க, அதே சீனியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னவன சார், சென்னையில போயிட்டு நாளைக்கு முடியுமா என்னன்னு தெரியலையே சார் அப்படின்னாரு. அப்ப உடனே ஞாபகம் வந்து, ஏன்னா சென்னையில வந்து நான் அங்க சேலத்துல ஒரு அலுவலக உதவியாளர் இருந்தாரு, அனுமந்தன் மெட்ராஸ்காரர். அவர் இந்த மெட்ராஸ் பாசையெல்லாம் கத்து கொடுத்தது அவரு தான். அவர் டிரான்ஸ்பர் ஆகி ஒரு மாசத்துக்கு மட்டும் தான் சென்னை போயிருக்காரு. அப்ப போன் வசதி எல்லாம் இல்ல, அதனால நீங்க மெட்ராஸ்ல ஆபீஸ் போனீங்கன்னா அங்க வந்து ஹெட் ஆபீஸ்ல அனுமந்தன் ஒருத்தர் இருப்பாரு, பியூன் தான் அவரு. சேலத்துல இருந்து வர மகேஸ்வரன் சொன்னாருன்னு சொல்லுங்க, சொன்னீங்கன்னா அவரே பண்ணி கொடுத்துருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை போய் பார்த்து அவர் அந்த ஆபீஸ் கூட்டிட்டு
0: ஒரே நாள்ல
2: பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அவரை. அவர் வந்து காடை மாத்திட்டு வந்தாலும் எனக்கு தெரியாது. நான் 85 சேலத்தை விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்திருக்கு, அங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்து கார்டு வாங்கிட்டு வந்தோம்னா பழைய சீனியாரிட்டியில சீனியாரிட்டி அடிப்படையிலே அண்ணா போக்குவரத்து கழகத்துல வேலை கிடைச்சிருக்கு. ஏடிசில வேலை கிடைச்சி அவர் ரிட்டையர் ஆகிட்டாராம். ரிட்டையர் ஆகி குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கு சார், ஒவ்வொரு நாளும் சாப்பிடலையும் உங்களைதான் சார் நினைச்சுக்குவேன்.
0: அவர் பேர் ஞாபகம்
2: தெரிஞ்சது. ஒரு சிலர் வருவாங்க, என்ன படிச்சிருக்க வேலை கிடைக்கலாமாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்ப கூட்டமான பஸ்ல ஏறுவீங்களா, கூட்டம் இல்லாத பஸ்ல ஏறுவீங்களா?
0: நீங்க கூட்டம் இல்லாத ஏறுவோம்.
2: ஏறுவோம். அப்ப நீங்க கூட்டமான பஸ்ல ஏறுறதுக்குன்னு வந்தீங்கன்னா நீங்க SLC+2 தான் படிச்சிருப்பீங்க, டிகிரி தான் படிச்சிருப்பீங்க. கூட்டம் இல்லாத பஸ்ல ஏறணும்னா என்ன கூடுதல் கல்வி தேதி உங்களால பண்ண முடியும்? டைப் ரைட்டிங் படிங்க, கம்ப்யூட்டர் படிங்க,
0: இதெல்லாம் சொல்வீங்க
2: சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன படிச்சா சீக்கிரம் வேலை கிடைக்கும் அந்த வழிமுறையை சொல்லணும். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காடை வாங்கி பார்த்துட்டு சீனியாரிட்டியில போன்டுவாங்க. நான் வந்து அவங்களுக்கு என்ன அதுக்கு டைம் எடுத்துக்கணும், நம்ம அப்ப பொறுமையா சொல்லி இது படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி அதையும் மறந்துடுவேன். அதுல ஒரு சிலர்லாம் இருக்காங்க கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் கூட லைப்ரரி கோர்ஸ் எல்லாம் அப்ப ரொம்ப ரேரா இருந்துச்சு. CLIS ஒரு கோர்ஸ், சர்டிபிகேட் இன் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. லைப்ரரியில ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணவரு, சார் லைப்ரரிக்கெல்லாம் நிறைய எடுப்பாங்க சார் அப்படின்லாம் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நிறைய வரவங்க எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருப்பேன். பிளஸ் டூ படிச்சீங்களா, CLIS படிங்க, டிகிரி படிச்சீங்களா, CLIS படிச்சுட்டு அப்புறம் BLIS படிங்க சொல்லிட்டு அப்படியே நான் மறந்துட்டேன். அதுல வந்து ஒரு 12 அப்புறம் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்க சொன்னதுனாலதான் CLIS படிச்சு BLIS முடிச்சு MLIS முடிச்சு MPhil முடிச்சுட்டு காலேஜ்ல லைப்ரரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.

0: அது ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து இப்ப சீர்காழியில மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்துல முக்கியமான பொறுப்புல இருக்காங்க, பிஹெச்டி வரைக்கும் பண்ணிட்டாங்க அவங்க, லைப்ரரியில ஹெச்ஓடியா இருக்காங்க. அது மாதிரி ஒரு பொறி, அதாவது நம்ம ஒரு டிராபிக் போலீஸ் மாதிரிதான், கைடன்ஸ் இந்த பக்கம் போங்க, டிராபிக் நல்லா இருக்கு, இந்த பக்கம் கூட்டமா இருக்கு, போகாதீங்க
1: சொல்லணுமே சார். எல்லாருக்கும் சொல்ல மனசு வராது, தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க.
0: வாய்ப்பு கொடுத்திருக்காரு,
1: கொடுத்திருக்காரு, அதை கரெக்டா நீங்க சொல்லிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க பாருங்க. அந்த பாய் வந்து ஞாபகம் வச்சுட்டு அந்த நன்றி பாராட்டி உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காரு இல்லையா. அந்த ஒரு நிமிஷத்தை கூட விடாம கண் இமைப்பில நீங்க காணாம போயிருப்பீங்க, ஆனா அந்த இடத்துல உங்களை பிடிச்சு வந்து பேசி உங்க பேரை எப்படியோ ஒரு ஓரளவுக்கு சொல்லிட்டா இருப்பாருங்க.
0: அது வந்து இரவு 9 மணி
1: அது பாருங்க, அது நீங்க சொல்லலையே. இரவு வேற
0: 9 மணி நைட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதுல கண்டுபிடிச்சிருக்காருன்னா அன்னைக்கெல்லாம் நான் நைட் எல்லாம் தூங்கவே இல்லை.
1: நான் ஒண்ணு சொல்லவா சார், இருட்டுல கூட நீங்க உளர்ந்தீங்கன்னு தெய்வம் மட்டும் தெரிஞ்சிருக்கீங்க. அதுதான் ஹெல்ப் பண்றவங்கள நம்ம என்னன்னு
0: சொல்லுவோம்,
1: கடவுளுக்கு நிகரானவர் கடவுள் மாதிரி இருந்தா சொல்லுவோம். அதான் பண்ணிருக்கீங்க,
0: அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு.
1: இது வந்து நீங்க 85 வரைக்கும் சேலத்துல இருந்தீங்க இல்லையா, எத்தனை வருஷம், 4 வருஷமா?
0: 4 வருஷம், 81-85 சேலத்துல தான்.
1: சரி, அடுத்து ப்ரமோஷன் ஏதாச்சும்?
0: அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல புதுசா அலுவலகம் வந்து கோயம்புத்தூர்ல தொடங்கினாங்க, டெக்னிக்கல் ஆபீஸ்ன்னு ஒண்ணு தொடங்கினாங்க. அப்ப மில்ல எல்லாம் நிறைய இருந்ததுனால அங்க டெக்னிக்கலுக்கு ஒரு ஆபீஸ் தனியா ஆரம்பிக்கணும்னு ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒவ்வொருத்தர பொறுக்கி போட்டாங்க. அப்ப சேலம்ங்கறையில நம்ம ஆபீசர் பார்த்தாரு, நீ தான் நல்லா வேலை செய்யற, கோயம்புத்தூர் போன்ட்டாரு.
1: ஆனா அப்ப பிடிச்சு வந்தீங்க?
0: பிடிச்சு வரல, காலத்தின் கட்டாயம், ஃபேமிலி எல்லாம் சேலத்துல இருக்கிறாங்க எப்படின்னு. அப்ப நான் அப்பவும் இதே தான் நினைச்சேன், மாமா கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னாரு, கடவுள் வந்து ஏதோ ஒன்று செய்யறாருன்னா அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் போனார். அப்ப யாருமே எனக்கு தெரியாதேன்னு போய் பார்த்துக்க அப்படின்னு அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு, அவங்க ரிலேட்டிவ் லைன்ல ஒருத்தர் சொல்லி இவரை பாருங்க அப்படின்னு சொல்லி போனாரு. அதுல எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மனிதர மறக்கவே முடியாது. இப்ப மறைந்தவர் சுப்பிரமணியம், அவர் வந்து டீ தூள் வியாபாரம் தான் பண்றாரு, சைக்கிள்ல போய்கிட்டு இருப்பாரு. அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க வந்து பார்க்க சொல்லி அவர் வீட்டில் ஒரு நாள் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் வந்துட்டு ஆபீஸ் அவர்ஸ் முடிஞ்சவனே அவரோட தான் டிராவல் பண்ணுவேன், சைக்கிள் அப்படியே போயிட்டு கோயம்புத்தூரை கத்துக்கிட்டேன் ஃபுல்லா.
1: இப்ப 85
0: வந்துட்டீங்க,
1: இதே எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் தான், ஆனா வந்து வேற ஒரு பிரிவு,
0: டெக்னிக்கல் தொழில்நுட்ப அலுவலகத்துல புதுசா ஆரம்பிக்கிட்ட அலுவலகத்துல போட்டிருக்காங்க. இப்ப எப்பயுமே புதுசா ஒரு அலுவலகம் ஆரம்பிச்சா வேலை போல அதிகமா இருக்கும் கண்டிப்பா. அந்த இதுல வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து, மதுரையில இருந்து ஒருத்தர், திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர், ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தர பொறுக்கி எடுத்து போட்டாங்க.
1: புதுசு ஒர்க், புதுசு கூட இருக்கிற வேலை பாக்குறவங்களும் புதுசு, எப்படி இருந்தது?
0: ஆனா கோயம்புத்தூர் வந்து ஒரு 2 நாள் எனக்கு கண்ணை கட்டி காட்டில விட்ட மாதிரிதான் இருந்துச்சு ஆரம்பத்துல. ஏன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமான ஆபீஸ் வேற, போக்குவரத்து சேலத்தை விட அதிகமான போக்குவரத்து இருக்கு. அப்ப எனக்கு ஒரு பயம் தான் இருந்துச்சு. அப்ப வழிகாட்டினது அவர் தான், சுப்பிரமணியம் தம்பி எதை கண்டும் பயப்படாதப்பா, இங்க அனுப்பிச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு

0: ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே அங்கதான்
1: ஆக்சுவலா,
0: அங்க இருந்தா இருந்துச்சு பழைய காலத்து பில்டிங் அது, அங்கதான் இருந்துச்சு. வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லயே பாத்தீங்கன்னா நிறைய எதுக்கு இங்க வந்தோங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஏன்னா கூட்டம் எப்ப பார்த்தாலும் கூட்டம், ரோட்ல நிக்கும், இதெல்லாம் இருக்கும். மில் சர்டிபிகேட் பதிவு பண்ணு மில் எல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா
1: கோயம்புத்தூர்ல
0: கொடிகட்டி பறந்த காலம். 84-85 பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 18 மில் பெரிய மில்லுல எல்லாம் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, அது கூட்டம் ஃபுல்லா அங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கையில கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை, சென்சிட்டிவான வேலையும் இருந்துச்சு. அப்ப இருந்த ஆபீசரை மறக்க முடியாது, அவரும் சென்னையில இருந்து இங்க போஸ்ட் பண்ணாங்க, மிஸ்டர் ராஜேந்திரன் பேரு, அவர் தான் ஆபீசர். அதுக்கு அடுத்து ராஜலட்சுமின்னு ஒரு மேடம் இருந்தாங்க, அடுத்து நானு விஜயகுமார் ஜோசப் இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தோம். எல்லாருமே அந்த ஆபீஸை கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு.
1: 85
0: கோயம்புத்தூர்ல திருநெல்வேலியில போட்டாங்க. திருநெல்வேலி
1: போனோம்னா
0: திருநெல்வேலி, அதுக்கு மாமா கிட்ட கேட்டேன்
1: 4 வருஷத்துல
0: திருநெல்வேலி போட்டாங்க. திருநெல்வேலி இருக்கிறதுலயே நான் ஒர்க் பண்ணதுலயே எனக்கு பிடித்த ஊர் திருநெல்வேலி. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி, 3 நேரம் சேர்த்தாவே அந்த காலத்துல 50 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு பழகக்கூடிய மனிதர்கள், நல்ல தன்மையான மனிதர்கள். திருநெல்வேலியில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், அங்க உள்ள மனிதர்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு. எல்லாமே கடவுள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான்
1: அனுப்புறாங்க.
0: திருநெல்வேலி ஒரு 1 இயர் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மதுரை மாத்திட்டாங்க. அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருந்தேன், அப்பதான் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கறனால டிரான்ஸ்பர் வேணும்னு சொல்லி கேட்டேன். எனக்காக கேட்டது அந்த ஒரு தடவை
1: தான்
0: கேட்டுனா சேலம் கிடைக்கல, அகைன் ஈரோடு, ஈரோடு தான் இருக்கு. அப்ப வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிலை
1: என்னன்னா
0: 88 வந்து நான் அம்மா உடம்பு சரியில்லை, அடிக்கடி லீவ் போட முடியாதுன்ட்டு என்ன பண்ணேன், டைரக்டரை பாக்கணும்னு சொல்லி போனேன். டைரக்டர் என்ன சொன்னாரு, தம்பி இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஒரு 2-3 மாசம் ஆகட்டும், அந்த ஒரு திட்டம் ஒண்ணு இதாகுது, அதனால உங்களுக்கு சேலமும் ஈரோட நான் உங்களுக்கு போட்டு தந்துடுறேன், ஏன்னா நீங்க வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல கேக்குறீங்கன்னு
2: நேயர்கள் இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: கே மகேஸ்வரன் சார், ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர்,
2: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
1: ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் சார், நேர்முகம் பகுதி 2 அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம்.
3: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.

ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீங்கள் கேட்க போகிறீங்க வசந்த இளம் ஹழ தோழி. நான் உங்கள் தோழி பூஜா. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம், என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் பெண்களுக்கு. ஏன்னா வீட்லேயும் வேலை செய்யணும், ஆஃபீஸ்லையும் வேலை செய்யணும் அப்படின்னா, என்னப்பா இதெல்லாம் ஓவராக பேசுகிற அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கஷ்டம் வந்து மற்றவங்க செஞ்சால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து நிறைய சிரமங்கள் இருக்கும். நேரமின்மை அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு டைம் ஆகலாம், இன்னொரு நாள் வந்து சீக்கிரமாக வந்துடலாம். ஆனால் அப்படி வரும்போது அவங்களால என்னென்ன வேலைகளை செய்ய முடியும், அந்த நேரமின்மை அப்படிங்கிறதுனால அவங்க சிரமப்பட்டு செய்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வேலைக்கு போகும் பெண்கள் நேரமின்மையால் சிரமப்பட்டு செய்கிற விஷயங்கள் என்ன, இல்லைனா சிரமப்பட்டு செய்கிற வேலைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் தோழிகள் கால் பண்ணலாம், 2316312, இல்லைனா 2317046 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் தோழிகளாக இருந்தால் 0422 இணைப்பெண்களோட பேசலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸ்டேட் இன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. வசந்த இல்லம் ஹலோ தோழி, தோழிகளே வாங்க கால் பண்ணுங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கௌசல்யா தண்டபாணி கோயில் பாலத்துல இருந்து, வீட்டின் சமையலறை பாத்திரங்களை ஒரே நேரத்துல பேலன்ஸ் செய்யற வித்த எந்த புத்தகத்திலும் இல்லாத பாடம். தனக்காக செலவழிக்க ஒரு 10 நிமிடம் கூட இல்லாத இயந்திர வாழ்க்கையிலும் குடும்பத்தின் புன்னைக்காக தந்த கலைப்பை கூட மறைத்து கொள்ளும் தியாக கலை அவளுக்கு மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கவிதை நடையில் அனுப்பியிருக்காங்க. சூரியன் உதிக்கும் முன் தொடங்கும் அவளது பயணம் நிலவு உறங்கிய பின்னும் நிறைவுறுவதில்லை. கடிகாரத்தை வெல்லும் ஓட்டத்தில் அவள் இழப்பது தன் ஓய்வை மட்டுமல்ல சின்ன சின்ன ஆசைகளையும் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அவர் ரொம்ப அழகான ஒரு விஷயம் அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி ஆமா, அது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா எவ்வளவு மற்றவங்களுக்காக செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு எதுவுமே செஞ்சுக்கிறக்க முடியாத மாதிரியான, ஏன்னா டைம் இருக்காது. அதான் அவங்களுக்கு செஞ்சுக்கணும்னு ஆசைதான். இவன் ஒரு ஜூஸ் கூட பாருங்களேன், குழந்தைகளுக்கு வேணும், ஹஸ்பண்ட்க்கு வேணும்லாம் செஞ்சு தருவாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கூட ஜூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா அதுல மிச்சம் இருக்க ஜூஸை கூட அவங்க எடுத்து குடிக்க முடியாத டைம், அந்த டைம் இல்லாதனால அவங்களால குடிக்க முடியாது. ஸோ எல்லாமே இருந்தும் அவங்களால செய்ய முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேசுறோம். நீங்களும் வந்து உங்களோட பதிவு பண்ணணும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பதிவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வசந்த இல்லம் ஹலோதோழி நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி பேசலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் நேரமின்மையால் சிரமப்பட்டு செய்யற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான். 2316312 2 2 7 0 4 6 இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி பேசலாம். ஓகே, இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் 9585 8003 இந்த நம்பர்ல நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஓகே, சோ இப்ப அயன் படத்துல இருந்து பெனிதயாள் அண்ட் ஹரிச்சரன் சின்மையோட வாய்ஸ்ல பாட்டு.

வசந்த் இல்லம் அழுதோழி நிகழ்ச்சிக்கு இடையே இருக்கும் உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. காலை அலாரம் அடிக்கும் முன்னே கனவுகளை மூட்டை கட்டி வைக்கிறாள். சமையலறையோடும் ஆபீஸோடும் இரண்டுக்கும் நடுவில் மூச்சு வாங்குகிறாள். குழந்தையின் டிஃபன் வீட்டின் கணக்கு எல்லாம் தலையில், ஆனால் நேரம் பையில் இல்லை. தலை சீவ நேரம் இல்லை, தனக்காய் ஒரு டீ கூட இல்லை. ஆனாலும் புன்னகையை மட்டும் மிஸ் பண்ணுவதே இல்லை. வேலை முடித்து வீடு வந்தால் இன்னொரு ஷிப்ட் காத்திருக்கிறது. ஓடிக்கொண்டு

இருக்கும் ரயிலை போல நிற்க நேர்மின்றி பயணிக்கிறாள் அவள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு மெசேஜ். ஒரு நாளுக்கான அந்த ஷெட்யூல்ல அப்படியே வந்து உமா கணேஷ் வந்து அனுப்பியிருக்காங்க சிறுமுகையில இருந்து. யூஸ்வலா வந்து நம்ம வீட்டுல அதே தானே, நம்ம வீட்டுல அம்மா இருக்காங்கன்னா அம்மா வேலைக்கு போறவங்களா இருந்தா அவங்களோட காலை அலுவலல் எப்படி இருக்கும்னா, அவங்க காலையில நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு, நம்ம ஈவன் நம்ம பெரிய பசங்களாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீ எடுத்து செஞ்சுக்கோ அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப என்னைக்காவது ஒரு நாள் வேணால் சொல்லுவாங்க, எனக்கு லேட் ஆச்சுப்பா நீ அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, மற்ற நாள் டெய்லி எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறது நம்ம அம்மாவோட வேலை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா, நம்மளும் நாளைக்கு வேலை செய்யணுமா இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து தோணாது. ஆனாலும் என்ன சொல்லுவோம்னா, இதை ஏமா நீ முன்னாடியே பண்ணியிருக்க மாட்டியா, இல்லை எனக்கு 5 நிமிஷம் லேட் ஆச்சுமா நான் முன்னாடி போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் வசந்த இளம் நிகழ்ச்சி ஹலோ தோழியில் என்னன்னா, வேலைக்கு போகிற பெண்கள் நேரமின்மையால் சிரமப்பட்டு செய்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

எஃப்எம் 103 வசந்தையில் மழை தோழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். தென் பொன்முடியிலேருந்து ராஜாமணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகிறோம். இந்த வீட்டிலிருந்து செய்யும் கைத்தொழில், வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கொஞ்சமாக ஓய்வெடுத்து கணவருக்கு துணையாக நின்று தொழிலில் உதவ வேண்டும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் கணவருக்கு மனைவி சாப்பாடு பரிமாற வேண்டும். சமைப்பது மிகவும் பெரிய கலை, இதில் பரிமாறுவது ஒரு கலை. என்னவென்றால், சுகத்திலும் துன்பங்கள் இன்பங்கள் கடந்து கொண்டுள்ளது, ஆக மொத்தம் ஜாலியா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னதான் வந்து நேரமின்மை அப்படின்னாலும் கூட கண்டிப்பா இதெல்லாம் நம்ம செய்யறோம். டெய்லி சாப்பிட்றோம், சாப்பாடு பரிமாறுறோம், அதன் சமைக்கிறோம், இதெல்லாம் வந்து இருந்தாலும் அதை வந்து ஹாப்பியா செய்யறது தான் பெண்களோட டெய்லி. அது கண்டிப்பா அவங்க ஹாப்பியா தான் செய்வாங்க இல்லையா? ஸோ அது நம்ம டெய்லி வீட்டில் பார்க்குறோம். அதே மாதிரி தினம் தினம் 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகளை மனதில் வைத்துக்கொண்டு எதுவுமே நடக்காதது போல வெளியில் புன்னகைக்கும் பெண்கள் என்றுமே பேரழகு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்து தோழிகள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் நேரமின்மை. அது வந்து நம்மளோட பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். பட் என்ன பண்ணுறது, வீட்லேயும் வேலை, வெளியே ஆஃபீஸும் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இந்த வேலைக்கு போகிற பெண்கள் வந்து நேரமின்மையில் சிரமப்பட்டு செய்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அவங்கள அவங்களே கவனிச்சிக்கிறது, அது வந்து ஹெல்த் ஆகட்டும் இல்லைன்னா அவங்கள வந்து சரிவர பாதுகாக்கிறது. ஈவன் தோ ஒரு ஹேர் கேர் கூட அவங்களால பண்ண முடியாது, தென் நலச்சியக்காலாம் போட்டு தலையை வந்து வாஷ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கலாம் நினைப்பாங்க. பட் டே டு டே அதை வந்து நம்ம பண்ண முடியாது. காலையில் வேலைக்கு லேட் ஆகிடும் அப்படிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போடு ஷாம்பு எடுத்து தலையில் போட்டு அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு ஸ்பீடாக குளிச்சுட்டு போகணும், நம்மளுக்கு வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போகிற பெண்கள் தன்னோட முடியை கூட கவனிச்சிக்க முடியாமல் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இது வந்து என்ன ஆகும்னா, அவங்கள அவங்கள பராமரிக்காமல் போயிடுறது, ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த்தாக வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் போகிறது. ஈவன் ஒரு பாதாம் கூட பார்த்தீங்கன்னா ஊற வச்சு உரிச்சு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, அதுலேருந்து தன்னோட தனக்கு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணாது. அதில் ஊற வைக்கிறது எல்லாமே குழந்தைங்களுக்கு தான், அதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து வேலைக்கு போகிற பெண்கள்னு சொல்ல முடியாது, வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதுதான் வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்களோட வேலையில் ஷெட்யூலில் என்ன ஆகுனா, டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும்.

12:35 ஐந்து நொடி நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம்ல. இது வசந்த இளம்மகள் தோழி. தென் பொன்முடியில இருந்து பங்கஜம் அனுப்பியிருக்காங்க. என்னதான் சமையல் கலையில் பெண்கள் சிறந்தவர்கள் அப்படின்னாலும் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவாங்க. அதுவும் தோசை சுடுவதில் தான் மிகப்பெரிய சிரமம் பெண்களுக்கு. கடைசியில் மாவும் குறைவாக இருக்கும், சட்னி சாம்பார் எல்லாம் குறைவாக இருக்கும். ஆனால் அதையும் பெண்கள் நாங்கள் முகப்பொடிவுடனும் புன்னகையுடனும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்ட் தான், அது உண்மைதான். எதுவாக இருந்தாலும் கடைசியாக சாப்பிட்றப்ப நமக்கு ஏதோ இந்த பந்திக்கு முந்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் முந்துறவங்க முந்திடுவாங்க, நம்ம என்றைக்குமே பிந்தி தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும். அதை விட இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறுமனே தோசையை சாப்பிட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரொம்ப திறந்த மனநிலையோடு இருப்பாங்க. லைக் பரவாயில்லைங்க அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு இருப்பாங்க. ஸோ அதுதான் பெண்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பெண்கள் வந்து அவங்களோட நேரமின்மையில் வேலைக்கு போகிற பெண்கள் எவ்வளோ சிரமங்கள் நடுவில் அவங்களோட வேலை எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி சிரமப்பட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக, மாசிலாமணி திரைப்படத்துலேருந்து கீர்த்தி சாகித்யா அண்ட் ஃபெஜி ஃபெபி இவங்களோட வாய்ஸில்

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக்கும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம் மேகாலயா சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவையில் இதுபோன்ற இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம்

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதான் மந்திரி ஷாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தில் அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலர் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில்

真的，那我们说了吧。哎，老，老老，也别没阿妈那个，我得老婆说了吧。婆那个，你说了吗？那个，咱们没得婆子来讲，我得你那。

வசந்தியிலும் அழுத்தோழி நிகழ்ச்சி கேட்டே இருக்கீங்க. இனி தெரிஞ்சுக்கலாம் இதே அலைவரிசையில் இன்னைக்கு நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்க போறோம் அப்படின்னு. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராம தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருக்குறள். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோருக்கிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இவை அனைத்தும் இன்று நீங்க கேட்க இருக்கிற நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஹை, ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்க போற இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம்ல நம்ம கேம் ஷோ விளையாட போறோம். அப்படியே சாப்பிட்டுட்டே விளையாடலாமா அப்படின்னா என்னால சாப்பிட முடியாது, ஏன்னா நான் ஸ்டுடியோலாம் இருக்கேன் இல்லையா. நீங்க வேணா சாப்பிட்டுட்டே கூட விளையாடலாம். இன்னைக்கு நான் உங்க கூட பூஜா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா சொல்லுக்கு சொல் அப்படிங்கிற இந்த கேம். இந்த கேம் என்னன்னா நான் ஒரு வந்து ஒரு வேர்டு சொல்லுவேன், அந்த வேர்டோட கனெக்டிங் வேர்டு நீங்க சொல்லணும். அதாவது லைக் இப்ப கடல் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அலை அப்படின்னு சொல்லணும். இப்ப நான் வீடு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஓடு அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜன்னல்னு சொல்லலாம். அப்ப ஜன்னல் திரும்ப நான் ஜன்னல் சொல்லுவேன், அதோட ரிலேட்டட். ஓகேவா? சோ அது யார குயிக்கா விளையாடுறாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நீங்க கால் பண்ணி நம்பர்ஸ் 2316312 இல்லைனா 2317046 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தா 0422 இணைப்பெண்களோட பேசலாம். சோ இன்னைக்கு சொல்லுக்கு சொல் அப்படிங்கிற இந்த விளையாட்டு விளையாட போறோம் இல்லையா. பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நீங்க என்ன பண்ணும், ஸ்டேடியன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம இன்னைக்கு கேம் ஷோ விளையாட வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா சொல்லுக்கு சொல் அப்படிங்கிற இந்த கேம் ஷோ, இது என்னென்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட கனெக்டிங் வார்த்தை நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா திரும்ப அதே வார்த்தையை நான் சொல்லுவேன், அதோட கனெக்டிங். ஸோ இது வந்து ஒரு செயினாக வந்து போயிட்டே இருக்கும். அதில் வந்து யார் வந்து நிறைய சொல்கிறாங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்மளோட கேம். ஸோ நம்ம கூட பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் காலர். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கங்க, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ஜெயலட்சுமி மனோகரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: நம்ம கேம் விளையாடலாமா?
1: விளையாடலாமா?
0: சரி, உங்களுக்கான முதல் வார்த்தை கடல்.
1: அலை.
0: ஓ சூப்பர், அலை.
1: நீங்க அலை சொல்றீங்களா?
0: ஆமா ஆமா.
1: வலை.
0: வலை அது கனெக்டிங் வேர்டு இல்லைல்ல, நீங்க வந்து லாஸ்ட் லெட்டர் சேமா இருக்கலாம் சொல்றீங்க. கனெக்டிங் வேர்ட்னா அது கூட அலையோட கனெக்டிங் வேர்டு.
1: செடி.
0: ஓ சூப்பர், செடி.
1: பூக்கள்.
0: பூக்கள்.
1: பெண்கள்.
0: பெண்கள். ஓகே.
1: கோயில் சிலை.
0: கோயில் சிலை. ஓகே, இல்ல ஆ சரி பரவாயில்ல. ம்,
1: தேங்க் யூ மேடம்.
0: ஓகே, நன்றி.
1: தேங்க் யூ.
0: ஓகே, உங்களுக்கு இப்போ கேம் புரிஞ்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தையை தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன், அதுலேருந்தான் நீங்கள் அதோட கனெக்டிங் வேர்ட் சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம கூட பேச போகிறோம் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் துருக்கியிலேருந்து நந்தகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: யாருங்க?
2: துருக்கியிலேருந்து நந்தகுமார் பேசுகிறேன்.
0: நந்தகுமார், ஆ ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சுதா?
2: தெரிஞ்சுதுங்க. என்ன சொல்லுங்க?
0: ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பேனா.
2: பேனா. ம், பேனா. எழுத்து.
0: எழுத்து.
2: ஆமா,
0: அதான் நான் சொல்றேன், ரிப்பீட். எழுத்து.
2: ஆமாங்க, எழுத்து. எழுத்துல இருந்து மறுபடியும்.
0: ஆமா ஆமா ஆமா.
2: ஆச்சரியக்குறி.
0: ஆச்சரியக்குறி. ஓகே, ஆச்சரியக்குறி.
2: ஆச்சரியக்குறியிலிருந்து குறி சொல்பவர்.
0: குறி சொல்பவரா? ஆச்சரியக்குறியில எப்படி குறி சொல்பவர் வரும்? ஆச்சரியக்குறியில எப்படி குறி சொல்பவர் வரும்?
2: ஆச்சரியக்குறியில வந்து வியப்பு.
0: ஆ, வியப்பு சொல்லலாம். ஓகே, வியப்பு.
2: வியப்பு.

0: வியப்பு மலைப்பு.
1: மலைப்பு வியப்புல எப்படி மலைப்பு? சரி மலைப்பு ஓகே.
0: மலைப்புக்கு என்ன சொல்லணும் கேக்குங்க?
1: ஆமா
0: மலைப்புக்கு அதிர்ச்சி.
1: அதிர்ச்சி சூப்பர். அதிர்ச்சி
0: அதிர்ச்சிக்கு இதய துடிப்பு.
1: இதய துடிப்பு சூப்பர். இதய துடிப்பு
0: இதய துடிப்புக்கு வந்து இது அதுக்குன்னு ரத்த கொதிப்பு.
1: ரத்த கொதிப்பு ஓகே. சரி ரத்த கொதிப்பு.
0: ரத்த கொதிப்பு மாத்திரை.
1: மாத்திரை சூப்பர்.
0: மாத்திரை சாப்பிடணும்.
1: ஓகே ஆமா கரெக்ட் தான்.
0: லிட்டர்
1: நீங்க சொல்ற வேர்ட்ல இருந்தா நான் வந்து அதை ரிப்பீட் பண்ணுவேன். அதுல இருந்து நீங்க கனெக்ஷன் வேர்ட் கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் கேம். இப்ப நம்ம கூட பேச போறோம் நெக்ஸ்ட் காலர். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்
1: சகோதரி. செங்கல். மண்.
2: பூமி.
1: பூமி.
2: மக்கள்.
1: மக்கள்.
2: ஜனத்தொகை.
1: ஜனத்தொகை சூப்பர்.
2: ஜனப்பெருக்கம்.
1: ஜனப்பெருக்கம்.
2: குடும்ப கட்டுப்பாடு.
1: குடும்ப கட்டுப்பாடு.
2: அளவான பிள்ளைகள்.
1: அளவான பிள்ளைகள். அது ரெண்டும் சேம் தான். ஓகே சரி பரவாயில்ல.
2: அளவான பிள்ளைகள் சொல்லிட்டீங்களா?
1: ஓகே.
2: அளவான பிள்ளைகள்னா குடும்ப நிம்மதி.
1: குடும்ப நிம்மதி வெரி குட்.
2: சந்தோஷம்.
1: சந்தோஷம் ஆமா.
2: சந்தோஷம் கேட்டிருக்கீங்க. சந்தோஷத்தை இன்னொரு வகையில மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம்.
1: ஓகே மகிழ்ச்சி.
2: திருவிழா.
1: திருவிழா ஓகே.
2: சாமி சிலை.
1: சாமி சிலை ஓகே சூப்பர்.
2: தேரோட்டம்.
1: தேரோட்டம் வெரி குட்.
2: சாலை.
1: தேரோட்டம் சாலை ஓகே.
2: மக்கள் நடமாட்டம்.
1: மக்கள் நடமாட்டம்.
2: சண்டை சச்சரவு.
1: சண்டை சச்சரவு ஓகே.
2: சிறை தண்டனை.
1: சிறை தண்டனை ஓகே.
2: விடுதலை.
1: விடுதலை.
2: வீட்டுக்கு வருதல்.
1: வீட்டுக்கு வருதல் ஓகே.
2: சாப்பிடுதல்.
1: சாப்பிடுதல் ஓகே. ஓகே சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப அழகா விளையாண்டீங்க. ஓகே நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும். கால் பண்ணுங்கள் 2 3 1 6 3 1 2 இல்லைனா 2 3 1 7 0 4 5 நம்பரில்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். கேம் ஷோ கேட்டுகிட்டே இருக்கோம் ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி லஞ்ச் டைமில் கேம் ஷோ, நம்ம என்னென்னா சொல்லுக்கு சொல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம கூட நிறைய காலர்ஸ் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா நான் ஒரு ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க, நீங்கள் சொல்கிற வேர்டை நான் திரும்ப சொல்லுவேன், அந்த வேர்ட்லேருந்து ஒரு கனெக்டிங் வேர்ட். இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளோட கேம். ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஏன்ப்பா நான் வந்து ஃபோனில் மட்டுமா விளையாடுவோம், வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிலாம் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர், ஜீவா இவங்கள வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், அப்புறம் கோணமலை ஆனந்தன், கஞ்சம்பட்டி ஆர்கே, சண்முக சுந்தரம், கணேஷ் திருமுகையிலேருந்து, அதுக்கப்புறம் வேற யார், VM சத்திரத்துலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து அம்புஜம் அம்பலவாணன் இவங்களாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பாண்டிய நகர் சிவசங்கர், இந்திராணி இவங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த கேமில் விளையாடணும்னா நீங்கள் கால் பண்ணலாம், 2316312 இல்லைனா 2317044 இந்த நம்பரில் கால் பண்ணி இன்றைக்கி நம்ம கேம் ஷோ விளையாட போகிறோம் லஞ்ச் டைமில். ஓகே,
1: ஃப்ரீயாக விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா நீ அஸ்ஸி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா அஸ்ஸினா ஆ மாசு மக்கா மிஷி.

வணக்கம் இஷேஸ் கேட்டோம் ரெயின்போ எஃப்எம் 103 FM-ல நம்ம லஞ்ச் டைமில் இன்னைக்கு கேம் ஷோ விளையாடிட்டே இருக்கோம். ஸோ கேம் ஷோவில் வந்து நம்ம கண்டிப்பாக காலர்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேர் படிக்க முடியாது, ஏன்னா கேம் ஷோ வந்து நம்ம த்ரூ காலில் தான் நம்ம ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ யாராக இருந்தாலும் கால் பண்ணி நம்ம கூட விளையாடலாம். ஸோ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்ட்லேருந்து நீங்கள் கனெக்டிங் வேர்ட் ஒரு வேர்ட் சொல்லுவீங்க, அதையே வந்து திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுவேன், அதுலேருந்து நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத கேம் நிறைய பேர் சூப்பராகவே விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இவ்வளோ வேர்ட் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆச்சரியம் தான், பெரிய ஆச்சரியக்குறி தான். சரி ஓகே, நம்ம கூட பேசுகிற காலர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வணக்கம்,

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இப்ப நம்ம கூட பேச போற காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? கோத்தகிரியிலிருந்து கோகிலா. கோகிலா, எப்படி இருக்கீங்க? ஓகே, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க.
2: நல்லா இருக்கிறேன்.
1: ஓகே, வெரி குட். சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லவா? நட்சத்திரம்.
2: நட்சத்திரம், வால் நட்சத்திரம்.
1: ஓகே, வால் நட்சத்திரம்.
2: குரங்கு வால்.
1: குரங்கு வால், ஓகே.
2: முகமூடி குரங்கு.
1: இது எல்லாமே குரங்கா வருது? முகமூடி குரங்கா, என்ன சொன்னீங்க?
2: முகமூடி
1: குரங்கு. சரி, ஓகே. குரங்குல இருந்து கூட நீங்க

0: கனெக்ட் பண்ணலாம்.
1: குரங்கு
0: அதுக்குன்னு குரங்கு சொல்லக்கூடாது. தனி மனிதன் அடுத்தது. சொல்ல தெரியல, சரி பரவாயில்ல. இருந்தாலும் அனைத்துமேக்கு நன்றி. இப்ப நம்ம கூட பேச போறோம், நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் திருநெல்வேலி டிஎம் பேசுறோம், அம்புஜம் அம்பலவானம் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சுதா?
2: ஆமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்ல போட்டேன், நீங்க அது பாட கூட வாசிக்க முடியாது.
0: ஆமா ஆமா
2: ஆமா, லைன்ல வந்தேன், பிஸியா
0: இருக்கு. சூப்பர். ஆமா பிஸியா தான் இருக்கு, நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப உங்களுக்கான வார்த்தை புத்தகம்.
2: புத்தகமா?
0: புத்தகம்,
2: நூல் நிலையம்.
0: நூல் நிலையம், சூப்பர். ஓகே ஓகே.
2: நூல் நிலையம், வாசிப்பு,
0: வாசிப்பு, வாசிப்பு,
2: கதை,
0: கதை,
2: கட்டுரை,
0: கட்டுரை,
2: அதுல உள்ள எழுத்தாளர் பெயர்,
0: எழுத்தாளர்கள். ஓகே,
2: பெயர். அப்புறம் அறிவுபூர்வமான விஷயங்கள் அந்த புத்தகத்துல.
0: ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்.
2: ஆமா ஆமா,
0: இவ்வளவு சொல்லிட்டீங்க. ஓகே நன்றி. இன்னைக்கு வந்து சொல்லுக்கு சொல் நிகழ்ச்சியை விளையாடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் கால் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். தேன்மொழி சந்திரன், வணக்கம். நீங்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லவா?
2: முக்கியமா நான் கேட்டிருக்க, முயற்சி பண்ண இப்பதான் லைன் கிடைச்சது மேடம்.
0: ஓகே, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. ஓகே,
2: கிடைக்குது மேடம். இந்த டீ டைமுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
0: அப்படியா? நிறைய பேர் கால் பண்றாங்களே, கேம் ஷோனா எல்லாருமே விளையாடணும்னு ஆசைப்படுவாங்களா? அதனாலதான் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க.
2: விரும்பி கேக்குற பாடலுக்கு தான் லைனே கிடைக்க மாட்டேங்குது.
0: ஆமா கண்டிப்பா, எல்லாருமே பாட்டு கேட்கணும்னு நினைப்பாங்களே. சரி, உங்களுக்கான வார்த்தை கேக்குவா? நண்பன்.
2: நண்பனா? நட்பு.
0: நட்பு, ஓகே.
2: கடமை.
0: நட்பு கடமையா?
2: ஆமா.
0: பாசம், சரி.
2: பரிவு.
0: பரிவு,
2: பரிவு.
0: ரெண்டு பரிவா?
2: இல்ல இல்ல, பரிவு அது நான் சொல்லிக்கிட்டேன்.
0: ஓகே ஓகே.
2: உதவி.
0: உதவி, சூப்பர்.
2: நம்ம ஒரு கவலையா இருக்கிறப்ப வந்து நம்மள உற்சாகமா பேசுறது.
0: சரி, உற்சாகம்.
2: சந்தோஷமா கலகலப்பா வைக்கிறது.
0: ஓகே சரி, உற்சாகம் எடுத்துக்கலாம். அடுத்தது,
2: எந்த ஒரு சமயத்திலும் உண்மையா நம்மளுக்கு அன்பு பாசமா இருக்கிறது நண்பன் மட்டும்தான்.
0: அது எல்லாமே சொல்லியாச்சு. அது நீங்க அன்பு சொல்லியாச்சு, பாசம் சொல்லியாச்சு, அதெல்லாம் சொல்லியாச்சு. அது கனெக்டட் வேர்ட், ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும் நீங்க.
2: ஓ அப்படிங்களா.
0: சரி, வேற காலர் யார் பேசுறாங்க?
2: நேர்மை.
0: நேர்மை, ஓகே, நேர்மை.
2: அப்புறம் நாணயம்.
0: நாணயம், ஓகே. நட்புக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே.
2: நட்புனா அந்த ஒண்ணு மட்டும்தான், அதாவது பேச்சு வார்த்தைக்கு மட்டும்தான் நட்பு இல்லைங்க, உயிருக்கு
0: கண்டிப்பா
2: நட்பு.
0: நன்றி அழைத்தமைக்கு. இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம். சின்னவரம்சன் அளிக்கணும், செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேன்.
0: செல்வராஜ் மஞ்சுளா, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
3: ஓகே மேடம்.
0: உங்களுக்கு வந்து வீடு.
3: வீடுங்களா?
0: வீடுனா
3: குடும்பம்.
0: குடும்பம்,
3: குழந்தைகள்.
0: குழந்தைகள்,
3: சம்சாரம்.
0: சம்சாரம்,
3: தங்கை.
0: இல்ல, குழந்தைகளோட கனெக்டட் வேர்ட் சம்சாரம் வராது. குழந்தைகளுக்குள்ள கனெக்டட் வேர்ட் சொல்லுங்க.
3: பாசம்.
0: பாசம், வெரி குட். ஓகே.
3: தொழில்.
0: இல்லையே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே நிக்கிறீங்க, அதுல இருந்து எல்லாம் சேர்த்து வரீங்க. நீங்க சொல்ற வார்த்தையில இருந்து அடுத்த வார்த்தை தொடரணும்.
3: எதில் நிறுத்தினீங்க? குழந்தைகள்.
0: குழந்தைகள், பாசம், பாசத்துல நிறுத்தினீங்க.
3: பாசம், நேசம் சொல்லலாம்.
0: நேசம்,
3: சண்டை போடுவது.
0: சண்டை போடுவதுல அதுல வருமா? சரி ஓகே, எடுத்துக்கலாம்.

0: சரி,
1: இல்ல இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க வந்து குடும்பத்துல இருந்து வரக்கூடாது. நீங்க சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, கடைசியா என்ன வார்த்தை சொல்றீங்களோ அந்த வார்த்தையில இருந்து கனெக்டட் வேர்ட் வரணும், அந்த வார்த்தைக்கு தொடர்புடைய வார்த்தை தான் பேசணும், சொல்லணும். சரியா?
0: சரி சரி மேடம். அன்பு,
1: அன்பு. ம்,
0: அவ்வளவுதான் மேடம்,
1: அவ்வளவுதான். ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு வார்த்தை கொடுக்குறோம்னா அந்த வார்த்தையோட ரிலேட்டட் வேர்ட் தான் நீங்கள் பேசணும். அதாவது எப்படின்னா, இப்போ பாசம்னு சொல்கிறீங்கன்னா பாசத்துக்கான ரிலேட்டட் வேர்ட், தொடர்புடைய வார்த்தை என்னவோ அதை தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்களும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணி பேசுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். தொடர்புடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிருந்தேன். நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க நல்லாவே. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாமா? சோ உங்களுக்கு விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் கால் பண்ணி பேசலாம். இப்ப நம்ம கூட பேசுற காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வெரி குட், கால் பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு லைன் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, அதாவது எனக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்துட்டு வந்து பேசாம இருக்காதீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், ராஜவீதியிலிருந்து செல்வலட்சுமி.
0: செல்வலட்சுமி, உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை விவசாயம்.
1: விவசாயம், வேளாண்மை.
0: வேளாண்மை,
1: பயிர்.
0: பயிர், வெரி குட். வணக்கம், யார் பேசுறீங்க? விஜயகுமார், உங்களுக்கான வார்த்தை நிலா. வானம்,
2: மழை.
0: மழை, ஓகே.
2: தண்ணீர்,
0: தண்ணீர், ஓகே.
2: ஆறு,
0: என்னது?
2: ஆறு,
0: ஆறு, சூப்பர். ஓகே,
2: அணை.
0: அணை, வெரி குட்.
2: நீர்பாசனம்,
0: நீர்பாசனம், சம.
2: கால்வாய்,
0: கால்வாய்.
2: நீர்பாய்ச்சிதல்,
0: ஓகே.
2: வயல்வெளி,
0: வயல்வெளி.
2: நெல்,
0: நெல்.
2: அறுவடை,
0: அறுவடை.
2: உழவன்,
0: ஓகே, உழவன். அப்புறம் ஓகே, இருந்தாலும் சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப அழகா சொன்னார் இவரு. அதாவது அவங்க அவர் சொன்ன எல்லா தொடர்புடைய வார்த்தைகளும் ரொம்ப தெளிவா, ரொம்ப கரெக்ட் மீனிங்ல இருந்தது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட நிறைய காலர்ஸ் கால் பண்ணாங்க, ரொம்ப அழகா அந்த தொடர்புடைய சொற்களை வந்து அழகா சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா ஸ்டேடியம் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் தொடர்வது 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுக்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தற்போது நன்கொடை விவகாரத்தை எழுப்பி பொதுமக்களை தவறாக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அவை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்று கூறிய அமைச்சர், நோட்டீஸ் அனுப்பியுள்ள உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதியில் குழுமிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணாக்கர் போராட்டத்தில் தாக்குதல் பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரினர். இதனால் அமளி நிலவவே மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நீட் விவகார பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவையை அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைத்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்றிய பேச்சு தொடர்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். அரசியல் போராட்டங்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று கூறியுள்ளார். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்துள்ளது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உதயநிதியின் பேச்சுக்கும் அவரை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை அவதூறாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் அவசியம் என்று இடதுசாரி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், உதயநிதி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திரு உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது.

0: இருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டப்பணிகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவிகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவிகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெற உள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ளது. வரும் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக இன்று அதிகரித்தது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 18,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர், பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌச்சௌ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் சேலை. கேரட்டு, பீன்ஸ் இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேரக்காய் போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. வருமானமும் குறைவான செலவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
3: ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானியம் கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேரக்காய் போட்டிருக்கோம். மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோத உள்ளன. முதல்கட்ட போட்டிகள் வரும் 15 தேதி திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18 தேதி முதல் 28 தேதி வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல் துறைகளின் சார்பில் 1738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன.

0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஈரோடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.

0: அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நம் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உயர வேண்டும் என்றால் அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு இவை மிக முக்கியம். அந்த நோக்கத்திற்காகத்தான் நமது மத்திய அரசு ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம், அதாவது ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம், சுருக்கமாக RDI ஸ்கீமை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்காக சுமார் 1,00,000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நோக்கம் ஒன்றுதான், இந்தியாவில் கண்டுபிடித்தது இந்தியா உலகிற்கு சொல்வது. இதன் மூலம் முன்னேற்றமான தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள், ஸ்டார்ட் அப்புகளின் வளர்ச்சிக்கு நிதி ஆதரவு, தொழில் நிறுவனங்களுடன் இணைந்த ஆராய்ச்சி, இவைகள் அனைத்திற்கும் பெரிய வாய்ப்பு கிடைக்க வருகிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விண்வெளி தொழில்நுட்பம், மருத்துவ ஆராய்ச்சி, காலநிலை பாதுகாப்பு, பாதுகாப்பு துறை, இவை போன்ற எதிர்கால வளர்ச்சி துறைகள் இந்த RDI திட்டத்தின் முக்கிய இலக்கு. அதாவது யோசனைக்கு ஆதரவும், ஆராய்ச்சிக்கு ஊக்கமும், கண்டுபிடிப்புகளுக்கு வலிமையும் கொடுக்கும் திட்டம் இது. இந்த திட்டத்தின் பயனாளர்கள் யார், அதை எப்படி அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை இந்த பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல.

0: எனக்கு அந்த பாடல் குணா படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியது.
1: மத்திய அரசின் ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தெரிந்து கொள்வோம். ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம், இந்த திட்டம் யாருக்காக? சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், ஸ்டார்ட் அப்புகள், தொழில் நிறுவனங்கள் எல்லோருக்கும் தான். நல்ல யோசனை இருந்தாலும் அதற்கு நிதி உதவி இல்லாததாலோ அல்லது தொழில் இணைப்பு இல்லாததாலோ பல கண்டுபிடிப்புகள் நடுவில் நிற்க நேர்கிறது. இப்போது அதெல்லாம் மாறப்போகிறது. இந்த திட்டம் மூலம் பெரிய அளவிலான ஆராய்ச்சியையும் தொழில்துறைக்கு கொண்டு செல்லலாம். நவீன தொழில்நுட்ப தயாரிப்புகளை இந்தியாவில் உருவாக்கலாம். மேட் இன் இந்தியாவை டிசைன்ட் இன் இந்தியாவாக மாற்றலாம். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அரசு அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், தனியார் தொழில்துறை அனைவரிடமிருந்தும் பெறப்படும். அனுமதி கிடைத்தால் நீண்ட கால நிதி ஆதரவு வழங்கப்படும். நமது இந்தியா 2047 முன்னதாக உலகத்திற்கு முன்னால் நிற்கும் அறிவியல் நாடாக உருவாக வேண்டும். அதற்கான அடித்தளம் இதுதான். அறிவை வளர்த்தால் நாடு உயர்கிறது. புதுமை ஒரு சிந்தனை மட்டுமல்ல, அது எதிர்காலத்தை மாற்றும் சக்தி. இதுவே ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீமின் உண்மையான நோக்கம். இதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிவிடுங்கள். கண்டுபிடி, இந்தியாவை உயர்த்து.
2: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
0: நேர்களை, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் சிங்கார வேளன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கமல்ஹாசன், அருண்மொழி மற்றும் சாய்பாபா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அக்கா வணக்கங்க.
1: வணக்கங்க. வீட்டுக்காரர் பேர் ஜோதிராஜுங்க, எங்க பேர் சுமதி. கோயம்புத்தூர் மாவட்டங்க, சூலூர் வட்டம் மலைப்பாளையம்.
0: நீங்க மலைப்பாளையம் கிராமத்துல, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வார வார நடைபெறக்கூடிய சந்தைக்கு கீரை வகைகள் எல்லாமே கொண்டு போய் விற்பனை பண்றீங்க அப்படின்னு உங்களை சொல்றாங்க. நீங்களும் அதே மாதிரி எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கக்கா?
1: நாங்க ஒரு 10-15 வருஷமா பண்றோம். 15 வருஷமா இதே கீரை வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: கீரை அப்படின்னாலே பொதுவா நம்ம கொத்தமல்லியை சொல்லுவோம், சிறுகீரை இருக்குது, தண்டங்கீரை, புதினா, இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இருக்குது. உங்களுடைய தோட்டத்திலேயே இந்த மாதிரி கீரை எல்லாமே பயிர் செஞ்சு நீங்க வியாபாரமும் நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க தோட்டத்துல என்னென்ன கீரை போடுறீங்க?
1: எங்க தோட்டத்துல சுக்குட்டி கீரை போடுவோங்க, செங்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பாலாக்கு, எல்லா கீரையும் போடுவோம். புதினா இருக்கு, கருகப்பிள்ள எல்லாமே போட்டிருக்கு.
0: உங்களுடைய வீட்டுல அண்ணன் காலங்காலமா மல்லி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் எவ்வளவு வருஷம் மல்லி வியாபாரம் பண்ணாரு, அதுக்கப்புறம் கீரை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆமாங்க, மல்லி வியாபாரத்துல கொஞ்சம் போயிட்டே இருக்க நஷ்டமானதுனால நாங்க அதுக்கு மறுக்க கீரையே போட்டு கொண்டுட்டு போய்க்கலான், நம்ம சொந்தமா சுயமா செஞ்சுக்கலான்ட்டு வந்துட்டுங்க. சுய தொழிலே செஞ்சுக்கலாம் நம்ம அப்படிங்கறதுலயே அந்த முடிவுலதான் வந்து கீரை போட்டங்க.
0: மல்லி வியாபாரம் அப்படிங்கும் போது நீங்க எல்லா தோட்டங்கள்லயும் போய் வாங்கிட்டு வந்துட்டு மக்களுக்கு கொடுப்பீங்க அப்படித்தானுக்கா?
1: ஆமாங்க, பக்கத்து தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் வாங்கிட்டு ஓர்சில பண்ணிட்டு இருந்தேங்க. அதுல கொஞ்சம் நஷ்டமானதுனால நாங்க இதுக்கு வந்துட்டோங்க, கீரையே செஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்ட்டு வந்துட்டோங்க.
0: கொத்தமல்லி வியாபாரம் பண்றோம், எதுனால நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு தெரியுமா?
1: முதல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா மொத்தமா தான் பேசுவாங்க, இந்த கிலோ கணக்கு எல்லாம் கிடையாதுங்க. இப்பதான் கிலோ கணக்குங்கிறதுனால இப்ப நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. முதல்ல வந்து மொத்தமா ஒரே கிரான இவ்வளவு மூட்ட தான் வரும் அப்படிங்கிற ஒரு மொத்தமா கணக்குல பேசியே அதுல நஷ்டம் ஆயிருங்க. இப்ப வந்து கிலோ கணக்கு வந்துருச்சாச்சு, இப்ப நஷ்டம் ஆகாது.
0: உங்களுடைய தோட்டத்துல நிறைய கீரைகள் பயிர் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு துண்டு துண்டா துண்டு துண்டா ஒவ்வொரு கீரையுமே போட்டிருக்கீங்க, இந்த கீரைகளை எல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சிறுகீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 நாளில் வந்துருங்க. மத்த கீரைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கீரை 25 நாளில் வரும், மத்த கீரைகள்லாம் 1-2 மாசம் ஆகும். சுக்குடி கீரை எல்லாம் போட்டோம்னா 2 மாசம் ஆகும். சிறுகீரை, அரைக்கீரை இதெல்லாம் 20-28 நாளைக்கு அறுபடை பண்ணிக்கலாங்க.
0: நீங்களே உங்களுடைய காட்டை தயார் செஞ்சு தொழுபுரம் எல்லாம் கொடுத்து கீரை விதைகளையும் அப்படியே தூவி விட்டு நீங்களே எல்லாமே பண்ணிருவீங்களா?
1: எங்கனால முடிஞ்ச செய்வங்க, இல்லைன்னா ஆள் விட்டு செஞ்சிருவோம். எங்கனால முடிய வரைக்கும் செய்வங்க, முடியல அப்படின்னா 4 பேர்த்த கூப்பிட்டு எல்லாம் பண்ணி செஞ்சிருவோம்.
0: ஆமா, ஏன்னா உங்களுக்கு வந்து நேரம் இருக்காது, ஒவ்வொரு நாளுமே ஒரு ஊர்ல சந்தை இருக்குது. நீங்க தினமுமே அதைய பறிச்சு வேறெல்லாம் தண்ணியில அலசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் போதே உங்களுக்கு நிறைய வேலைகள் அதில் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் என்னென்ன, ஒவ்வொரு ஊர்லயும் அங்க சந்தைகள் நடக்குது, என்னென்ன நாட்கள்ல எந்தெந்த ஊர்ல சந்தை நடக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: திங்கக்கிழமை ஆரம்பிச்சிட்டங்கன்னா திங்கக்கிழமை வடசித்தூர் போயிருவோங்க, அப்படியே தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைனா நெகம சந்தை போவோம், புதன்கிழமை செஞ்சேரி மலைங்க ஊர் சந்தை, அப்படி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பெதப்பம்பட்டி சந்தை, திரும்ப வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவு, சனிக்கிழமை கிணத்துக்கடவு சந்தை போயிருவோம். நாங்க போறது அப்படித்தான் போறோம், ஞாயிற்றுக்கிழமை.

0: வாரத்தில் எல்லா நாளுமே உங்களுக்கு வேலை நாளாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து. நிறைய பக்கம் நீங்கள் கீரைகள் கொண்டு போய் சேர்த்துறீங்க. மக்கள் வந்து எந்த கீரை எங்களுக்கு வேணும், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு விரும்பி வாங்குறாங்க.
1: அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கீரை பிடிக்குங்க. சிலர் வந்து அரைக்கீரை கேட்பாங்க, சிலர் சிறுகீரை தான் எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க வாங்கிப்பாங்க. அதனால நாங்கள் எல்லா கீரையும் கொண்டுட்டு போவோம். சுக்குட்டி கீரையிலிருந்து சிறுகீரை, செங்கீரை எல்லா கீரையுமே கொண்டு போவோம். சிலர் வந்து தண்டங்கீரைனா தண்டங்கீரை மட்டும்தான் எடுப்பாங்க, பச்சை சிகப்பு அதில் இருக்குங்க. அதில் சிலர் வந்து அதை மட்டும்தான் எடுப்பாங்க.
0: ஒவ்வொரு ஊர் சந்தைகள்லையுமே மக்களுடைய கூட்டம் வேறுபடுங்க. ஒரு சில சந்தைகளில் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க, ஒரு சில ஊர்களில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பறிச்சுட்டு போகணுமாங்கக்கா?
1: ஆமாங்க, அப்படி தான் பறிச்சுட்டு போவாங்க. கம்மியாக விற்கிற சந்தைக்கு கம்மியாக தான் கொண்டு போவாங்க. எக்ஸ்ட்ரா விற்கிது அப்படின்னா அந்த சந்தைக்கு 10-20 கட்டை சேர்த்து கொண்டுட்டு போவோம். கம்மியாக விற்கிற சந்தைக்கு அப்படி எச்சா கொண்டுட்டு போனால் விற்காது இல்லைங்க. அதனால அளவா எந்தெந்த சந்தைக்கு எவ்வளோன்னு தெரியும். அதனால அந்த வாக்குலையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம்.
0: சுக்குட்டி கீரையும் போதுங்க, ஒரு தடவை நம்ம தூவி விட்டோம்னா செடி வந்துடுது. அதையே அடுத்த தினங்க நம்ம கத்த கட்டுறோம்.
1: அறுத்துதாங்க, சுக்குட்டி கீரை மட்டும் அறுத்துதான் கத்த கட்டணும். அது மீறினா 3 மாசம் இன்னும் 4 மாசத்து வரைக்கும் அறுக்கலாங்க. மாசத்துல ஒரு ட்ரிப் தான் இருக்க முடியும். சுக்குட்டி கீரை மாசத்துல ஒரே ட்ரிப் தான் இருக்க முடியுங்க. அது வர்றதுக்கே 2 மாசம் ஆகுங்க. சுக்குட்டி கீரை வர்றதுக்கே 2 மாசம் ஆகும். அறுத்துட்டோம் அப்படின்னா 3 மாசத்துக்கு வருங்க. 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு அறுக்கலாங்க. மெயினா
0: நிறைய வீட்லயுங்க பெண்கள் என்ன பண்றாங்க, இந்த சுக்குட்டி காயில குழம்பு வைக்கிறாங்க. சுக்குட்டி காயில பொறிச்சு எண்ணெயில வணக்கி அதை ஆட்டி அதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த பொரியல் கூடயே அந்த காயும் போட்டு பண்ணிடுறாங்க. அதனால நிறைய பெண்கள் என்னங்கறாங்க, எங்களுக்கு காய் இருக்கிற மாதிரி செடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்களா?
1: காய் இருக்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க, காய் இல்லாத இளஞ்செடியை தான் கேட்பாங்க. சிலருக்கு வந்து காய் இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2 விதமான செலவும் மிச்சம் இல்லைங்க. காயை தனியா வாங்க வேண்டியது இல்ல, கீரை தனியா வாங்க வேண்டியது இல்ல. சிலர் வந்து கீரை மட்டும் எங்களுக்கு போதும், கீரை குழந்தா வேணும் அப்படின்னா காய் இல்லாத கீரை தான் போகும். காய் இருக்கிறதே ஒரு சிலர் தான் எடுப்பாங்க, காய் இருந்தா ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க.
0: அப்பனா நீங்க செடி அறுத்து ஒரே மாசத்துல மறுபடியும் அறுத்துருவீங்க?
1: ஆமா, ஒரே மாசத்துல இருக்கும்போது காய் வராதுங்க. 2 மாசம் கழிச்சா தான் காயே வருங்க. 1 மாசத்துல அறுக்கையில காயே வராதுங்க. 2வது மாசம் அறுக்கும் போது அது பிஞ்சு வந்து காய் வரக்க ஆரம்பிக்கும். காயோட கீரை கட்டாங்கன்னா 3வது மாசத்துல தான் கிடைக்குங்க, 2வது மாசத்துல கிடைக்காதுங்க.
0: தண்டங்கீரைங்க பொதுவா பச்சை கலரும் இருக்குது, சிகப்பு கலரும் இருக்குது. அந்த விதைகள் எங்க வாங்குறீங்க?
1: நாங்க இங்க எங்க தோட்டத்திலேயே எடுத்துக்கோங்க, விட்டு எடுத்துருவோம். வெளியில வாங்கினா செட் ஆகாதுங்க, விதை மாறி மாறி போயிரும். அதனால நாங்க எங்க தோட்டத்திலேயே விதை எடுத்துக்குவோம், எங்கேயும் வாங்கிட்டு எல்லாம் வரமாட்டாங்க.
0: சந்தை வியாபாரம் மட்டும் இல்லாம விதை எடுக்கிறது முதல் கொண்டு நீங்க தான் பண்றீங்க. அந்த விதை எடுக்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்குவோங்க. 4 செடி விட்டோம்னால அதை 10-20 பாத்திக்கு சரியா இருக்குமாச்சுங்க. அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மிச்சத்தையெல்லாம் சந்தைக்காரர்கள் கூட்டுருவோங்க. விதை கூடும்போது பாத்துட்டீங்கன்னா மத்த விலை பாதிக்கப்படுமாச்சுங்க. பூச்சி இதுல ஜாஸ்தியா வரும். அந்த இளங்கீரையிலே போய் பட்டுச்சுன்னா அது நம்ம விற்க முடியாதாச்சுங்க. அதனால எங்காச்சும் விதை குடுற போது மட்டும் தான் விடுவோங்க, எந்த நேரத்திலும் விட மாட்டாங்க.
0: விதை முத்திடுச்சு அப்படின்னா எடுத்து தட்டி வெயில்ல காய போட்டு அந்த நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணுவீங்களா?
1: அதெல்லாம் செஞ்சிருவோங்க. தட்டி எடுத்து வச்சிருவோங்க, விதைய தட்டி தூத்தி எடுத்து வச்சிருவோங்க. செங்கீரைன்னு செங்கீரை, சுக்குட்டி கீரை அதெல்லாமே அப்படிதாங்க, தட்டி எடுத்து வச்சிருவோங்க தேவைப்படும் போது. சுக்குட்டி கீரை சில பக்கம் வந்து காய் போட்டு எடுக்கிறாங்க, காய் போட்டு எடுக்கிறாங்க. நாங்க தண்ணியில கலாசித்து எடுப்போம், தண்ணியில போட்டு கழுவிட்டு அப்புறம் எடுத்துருவோம் விதைய.
0: சரிங்க, நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போறீங்க, இன்னைக்கு காலையிலேயே பிடுங்கிடுவீங்களா இல்ல சாயந்தரமா நீங்க ஆளுகளை வச்சு கீரை பிடுங்குவீங்களா?
1: என்னைக்குமே சாயந்தரம் கீரை பிடுங்கி வச்சு கொண்டுட்டு போக மாட்டாங்க. காலையில ஆளுக வருவாங்க, நாங்களும் செய்வோம். அவங்களே வரலினாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க அறுத்துட்டு போயிருவோம். முன்னத்தினால அறுத்து வைக்க மாட்டாங்க. அது கீரை வந்து மாறி போயிருங்க, கஸ்டமருக்கு வரமாட்டாங்க. அப்புறம் கீரையினுடைய தன்மை வந்து மாறிட்டே இருக்குங்க. அவங்க கொண்டு 2 நாளைக்கு வச்சுக்க முடியாது இல்லைங்க. நம்மளே முன்னத்தினால எடுத்துட்டோம்னா அவங்க கொண்டு மறுநாள் 2 நாளைக்கு வச்சுக்க முடியாது இல்லைங்க. எங்க கிட்ட வாங்குறது 1 வாரத்துக்கு வச்சுக்கிறாங்க கீரைய. அப்புறம் நம்மளே பழச கொண்டுட்டு போனோம்னா அவங்க எப்படி வச்சு என்ன பண்ணுவாங்க? அதனால நாங்க அன்னைக்கு நேரத்தை அறுத்து கொண்டு போவாங்க. மறுசு பழையகிரியெல்லாம் கொண்டுட்டே போக மாட்டாங்க. சிறுகீரை வேரோட பிடுங்குவாங்க, அது அலாசி அப்படியே கொண்டு போயிருவோம். எதா இருந்தாலும் அன்னைக்கு நேரத்தை செய்வாங்க. முன்னத்தினால அறுத்தெல்லாம் பிடுங்கி வைக்க மாட்டாங்க.
0: ஒரு ஊருக்கு கிணத்து கடவு கொண்டு போறீங்க, அங்க சிறுகீரை எவ்வளவு கட்டு கொண்டு போவீங்க, அரைக்கீரை எவ்வளவு கொண்டு போவீங்க, சுக்குட்டி கீரை எவ்வளவு கொண்டு போவீங்க, ஒரு உத்தேசமா சொல்லுங்களேன்.
1: ஒரு உத்தேசமா அப்படின்னா எல்லாத்துலயும் 50-50 கட்டு கொண்டுட்டு போயிருவாங்க. ஏன்னா நம்ம கொண்டு போற டிராவல் சார்ஜ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்க. 50-60 கட்டுக்கு பக்கம் கொண்டுட்டு போவாங்க. அப்பதான் கட்டுப்படி ஆகுங்க, இல்ல வாடகை கொடுத்து எல்லாம் பண்றதுக்கு சரியாகாதுங்க.
0: எந்த வாகனத்துல கொண்டு போவீங்க?
1: கம்மியா இருந்துச்சுன்னா எங்க 2-வீலர்லயே கொண்டு போயிருவோங்க, இல்லைன்னா வாடகை வண்டி பிடிச்சிருவோம். வாடகை வண்டி பிடிச்சி எடுத்துட்டு போயிருக்கோங்க.
0: அங்க போய் சந்தைகள்ல நம்ம கடை போடுறோம். ஒவ்வொரு சந்தைகள்ல நல்லா சிமெண்ட் போட்டு நல்ல தளமா இருக்கும். ஒவ்வொரு சந்தைகள்ல மரத்து கடையில வச்சு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க, எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க?
1: நாங்க போறது பெரும்பாலும் வந்து ஒரு பக்கம் தான் இல்லைங்க, மத்த பக்கம் எல்லாம் சீட் போட்டு இருக்காங்க. முதல்லதான் நினைச்சிட்டு இருந்தாங்க மழையில, இப்போ எல்லாம் இல்லைங்க. இப்ப எல்லாம் சீட் போட்டாங்க, சீட் போட்டாங்க. நாங்க போறையில் ரெடியாக எல்லாம் கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருவாங்க. சில பக்கம் நினைஞ்சா நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. மழை காலம் வந்ததுன்னா அது வேஸ்டா தான் போகும். மழை காலம் வந்து யாரும் கீரை வந்து எடுக்க மாட்டாங்க. மழை காலம் வந்தா மட்டும் கீரை எடுக்க மாட்டாங்க.

0: காலத்துல ஆளா பறப்பாங்க கீரைக்கு, மழை காலத்துல யாரும் கீரைக்கட்ட வரமாட்டாங்க, போயிருவாங்க, விலைக்கு போயிருவாங்க.
1: என்ன காரணம்ங்க?
0: அவங்களுக்கு வந்து எப்படின்னா, சிலருக்கு வந்து மழை பெஞ்சா சளி பிடிச்சுக்கிட்டுருவாங்க, உடனே மழை பெஞ்சா கீரை சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கொண்டு விலைக்கு போவாங்க. சிலர் மழை காலத்துல தான் நம்மளுக்கு கீரை சாப்பிடணும் போல இருக்குது சூடா அப்படிங்கறது கீரை எடுப்பாங்க.
1: அக்கா உங்களுடைய வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
0: நாங்க வீட்டுக்காரரு, பசங்க ரெண்டு பேர் இருக்குங்க, அப்புறம் பாட்டி இருக்காங்க.
1: நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: நாங்க பிறந்தது இதே மலைப்பளையமே தானுங்க. படிச்சது பாத்துட்டீங்கன்னா செஞ்சேரி மலை ஸ்கூல்ல. நாங்க கல்யாணம் பண்ணது இதே ஊர்ல தான், மலைப்பளத்திலேயே தான் நாங்க இதே ஊர்ல தான் இருக்கேங்க. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சுங்க. அப்பா பேரு குப்புராஜுங்க, அம்மா பேரு முத்துலட்சுமி. அம்மா இருக்காங்க, கூட பிறந்த அக்கா, அக்காவுக்கு ரெண்டு பசங்க, அக்கா வீட்டுக்காரர் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. எங்க அக்கா பேரு பூர்ணிமாங்க, அக்கா வீட்டுக்காரரு கனகராஜ், பசங்க ஞானப்பிரகாஷ் ஸ்ரீதர். ரெண்டு பேரும் ஒருத்தன் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க, ஒரு பையன் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறது மலைப்பளையமே தானுங்க. ரீசெண்டா அவங்க இவ்வளவு நாள் இல்லைங்க, அப்பா இருந்ததுல இருந்து அவங்க கீரை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வருஷமா அங்க யாரும் இல்ல, அதனால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க கீரை எல்லாம், அவங்களுக்கு அப்புறம் தான் நாங்க செஞ்சோம்.
1: உங்களுடைய அக்கா கீரை வியாபாரம் பண்றதை பார்த்தா உங்களுக்குமே அந்த ஒரு உத்வேகம் வந்திருக்கு.
0: அம்மா அப்பா தான் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அம்மா அப்பா அங்க வந்து அவங்க ஆரம்பிச்சு 30 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. 30 வருஷமா அவங்க கீரை வியாபாரம் பண்றாங்க. அவங்கள பார்த்து நாங்க செஞ்சிருக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அப்பா முதல்ல இருந்தே செய்வாங்க.
1: உங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த கீரை வியாபாரத்துக்கு நீங்க ஆரம்பிச்சும் 10-15 வருஷம் ஆகுது. எப்படி போயிட்டு இருக்குதுங்கக்கா வியாபாரம்?
0: வியாபாரம் பரவாயில்ல. கீரை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு மழை காலம் வந்தா நஷ்டப்படுறது சகஜங்க. மழை வந்தா வெள்ளம் வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கீரை வியாபாரம் ஓரளவுக்கு போகுதுங்க, பரவாயில்லைங்க, அதுல ஒண்ணு தப்பல இல்லைங்க, நல்லதா போயிட்டு இருக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ரெஸ்ட், மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு வேலை நிறைய இருக்குதுங்க. கீரை புடுங்கறதுல இருந்து, அந்த வேர் அலாசறதுல இருந்து, அப்புறம் கீரை கட்டுக்கட்டா கட்டுறதுல இருந்து, அடிக்க வைக்கிறதுல இருந்து, மேல தண்ணி தொளிச்சு துணி போட்டு மூடி வைக்கிறதுல இருந்து நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு. உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க வந்து பாத்துட்டு, குழந்தைகளை பள்ளிக்கூடம் தாட்டிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறீங்க. எத்தனை மணிக்கு நீங்க காலையில எழுந்திருப்பீங்க, வேலைகளை எல்லாம் எப்போ ஆரம்பிப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களேன்.
0: நார்மலா காலையில 5:30-6 மணிக்கு தான் எந்திரிப்போங்க. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, 8 மணிக்கு போயிருவாங்க. 8 மணிக்குள்ள நம்ம அப்படி காட்டுக்குள்ள ஒரு மணி 9 ஆயிரும், 9 மணிக்கு மேலதான் போவாங்க. ஏதாச்சும் அவசரம் வேலை இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒன்னு வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒன்னு செஞ்சு வச்சு போட்டு போயிருவாங்க. வீட்டுக்கிட்ட வேலை முடிஞ்சா சரி, தோட்டத்துக்குள்ள போயிருவோம். தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுங்களாச்சு பக்கமாச்சு.
1: அண்ணா வணக்கம்ங்க.
2: வணக்கம்ங்க
1: அண்ணா. நீங்களும் உங்களுடைய மனைவியும் 10-15 வருஷமாவே கீரை வியாபாரம் பண்றதா சொன்னாங்க. நீங்க வந்து நிறைய மல்லி வியாபாரம் முதல்ல பண்ணிட்டு இருந்திருக்கீங்க உங்களுடைய ஊர்ல சொல்றாங்க. இப்ப கீரை வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
2: மல்லி வியாபாரம் சரியில்லைங்க, அதனால கீரை அளவளவா போட்டிருந்தோம். அளவளவா போட்டிருந்தோம் அப்படியே சைஸ் அப்புறம் கீரை வியாபாரம் பண்ணலாம்ட்டு அப்புறம் 2 பாதி 3 பாதி போட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்குங்க. எல்லா கீரையும் போட்டுருக்கோங்க.
1: வியாபாரம் நல்லா சூடு பிடிக்க பிடிக்க உங்களுக்கும் ஒரு அளவுக்கு ஆசை நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது வந்துருச்சு.
2: தொழில் அதுதானுங்க. அப்புறம் ஒன்னு இல்லாட்டியே ஒன்னு கொண்டு போகணுமா, ரெகுலரா போய் ஆகணும் சந்தைக்கு. அதனால எல்லா கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் அளவு எங்களுக்கு அளவு போட்டுக்குவோம். வெளியில கொடுக்க மாட்டோம், சந்தைகளுக்கு மட்டும் பூராமே சந்தைகளுக்கு தானுங்க. ஆகிற கீரையே எங்கு கேட்ட எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு எங்கு கேட்ட திறமை பொறுத்தளவு கொண்டு போய்க்குவோம். மல்லி எல்லாமே கொண்டு போய்க்குவோம்.
1: ஆனா உங்களுடைய தோட்டம் பரம்பிக்குளம் ஆழியார் வாய்க்காலுக்கு பக்கத்துல நல்ல பசுமை நிறைந்த ஒரு இயற்கை காட்சியோட இருக்குதுங்க. நிறைய பப்பாளி மரம் வச்சிருக்கிறீங்க, அரளி வச்சிருக்கிறீங்க, மஞ்சள் அங்கங்க தனமரத்துக்குள்ள வட்டத்தில் இருக்குது. கீரை சாகுபடியும் நிறைய பண்ணிருக்கிறீங்க. புதின மனத்தோட உங்களுடைய தோட்டம் அமைஞ்சிருக்குது. எப்படிங்கண்ணா உங்களுக்கு இந்தந்த துண்டுல இந்தந்த காட்டில் இது இது போடலாம் அப்படிங்கறது நீங்க ரெண்டு பேருமே கலந்து பேசிட்டீங்களா?
2: எது போடணும்னு ரெண்டு பேரும் ஒரு கீரை இல்லாட்டி மோய் மோய் போட்டுக்குங்க. புதினா வந்து ரெகுலரா இருந்துட்டே இருக்குங்க. ஒரு துண்டு போட்டோம்னா அது அறுக்க அறுக்க அறுக்க வந்துட்டே இருக்குங்க. 50 நாள் ஆகுங்க. அது ரெகுலரா அறுக்கும் போது சரியா இருக்குங்க. எங்களுக்கு வெளியில கொடுக்க மாட்டோம், சந்தைக்கு அளவா கொடுத்துக்குவோம். எங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளவுக்கு விற்கிற அளவு கருத்துக்குவோங்க. நடும் நாலு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு வருத்துக்குவோங்க.
1: நீங்க உங்களுடைய திருமணத்துக்கு முன்னால நீங்க நிறைய மல்லி வியாபாரம் பண்ணிருக்கீங்க நிறைய வருஷம். அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குதுங்கண்ணா? இந்த கீரைக்கும் மல்லிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
2: கீரைக்கு அது சுத்தோன்னு காடு கடை போகணுங்க, அது சூட் ஆகலைங்க, அது வந்து வியாபாரம் சரியில்லைங்க. அதனால நம்ம தோட்டத்திலேயே போட்டு நம்மளுக்கு கூலிக்கு போறோமா, அது நம்மளுக்கு வந்தா போதும்ன்ட்டு நாங்க அப்படியே போயிட்டு இருக்குதுங்க.
1: நாங்களும் பாத்துருக்கோங்கண்ணா. அந்த காலத்துல விவசாயிகள் வந்து மார்க்கெட்டுக்கு நேரத்திலேயே கொண்டு போறதுக்காக முன்னாலேயே பிடுங்குன்னா வாட்டம் வந்துருங்கிறதுக்காக நைட்டு தான் பிடுங்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன விளக்குகளை வச்சுட்டு பிடுங்குவாங்க, நிறைய பாத்துருக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்குதுங்களா?
2: நாங்க காலையில 10 மணிக்கு மேலதான் கீரையை பிடுங்குவோங்க. 2 மணிக்குள்ள வேலையை முடிச்சிருவோம். 3 மணி 3:30 மணிக்கு சந்தைக்கு போயிருவோங்க. அப்பவே பிடிங்க, அப்பவே கொண்டு போறது. படசெல்லாம் விற்க மாட்டோம். எங்க போனாலும் பழசு இல்லை, புதுசு தான். ரிட்டன் பழசானாலும் அக்கட்டா போட்டு

0: ஆனால் வேற சந்தைக்கு மறுச்சனால் கொண்டு போக மாட்டோம். ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் நம்ம கிட்டலாம் வாங்கி பழக்கம் இருக்குதுங்க. அதனால புதுசாக அப்பப்போ கீரை அப்பப்போ இன்னைக்கு 10 மணிக்கு மேலே அறுத்துமுங்கண்ணா 3 மணி 4 மணிக்கு சந்தைக்கு போயிடுவோம். வியாபாரம் பண்ணுறோம் கரெக்டாக இருக்குது. எல்லா பொருளுமே அப்படி தானுங்க. பழசெல்லாம் கொண்டே போக மாட்டோம். மல்லி பழங்கிறது முன்னத்த நாள் பிடிங்கிட்டே வைக்கணும். முன்னத்த நாள் பிடுங்கன்னா மறுச்ச நாள் தான் வைக்கணும். அது அன்னைக்கு என்னால் விற்க முடியாது இல்லைங்க. அதனால சாயந்தரம் பிடுங்கி நைட்டு போகு, காலையில் வியாபாரமாகும்.
1: சாயந்தரம் பிடுங்குறோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி விடணுங்கண்ணா. பிடுங்குறது கொஞ்சம் பக்குவமாக இருக்கும்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஒரு நாளைக்கு முன்னாடி விட்டோம்னா புடங்குறக்கு நல்லா இருக்கும். அப்பவே விட்டோம்னா மல்லிகைலாம் பிடுங்கினா சேர்ப்பு புடங்குற சிரமமாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மல்லிகைலாம் புடங்குறக்கு அப்படித்தான். அப்போ பிடுங்கும்னா சேராக இருக்குமில்லங்க. அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி விட்டோம்னா எந்த பொருளுமே அப்படித்தானுங்க. முன்னத்த நாள் விட்டால் அதுக்கு முன்னத்த நாள் பிடுங்குறதுக்கு கரெக்டாக இருக்குது.
1: இப்போ நீங்கள் புதினா போட்டிருக்கிறீங்க, காடையே மணக்குது. அந்த மாதிரி அந்த காலத்தில் நாட்டு மல்லி நிறைய போடுவாங்க. அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஹைபிரிட் மல்லிக்கும் என்ன வித்தியாசம்னா?
0: இப்போ வந்து அது சட்டன் பூ வந்துடுங்க. நாட்டு மல்லி இப்போ வந்து ஹைபிரிட் தானுங்க பூராமே. அதெல்லாம் வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. 4 நாள் லேட் ஆச்சுன்னா இது வந்து பூ வந்துடும், இது வந்து வராதுங்க. அதனால பூரா ஹைபிரிட் தானுங்க. இப்போ நாடே கிடையாதுங்க, பூரா ஹைபிரிட் தான். அதெல்லாம் போட்டு வர்றது இல்லைங்க மல்லி. மேலே வந்ததையுமே பூ வந்துடுங்க.
1: நீங்கள் அந்த காலத்தில் மல்லி வியாபாரம் பண்ணும்போது மொத்தமாக பிடுங்கி சாக்கலையெல்லாம் பிடிச்சி கொண்டு வருவீங்க, எங்கே விற்பனைக்காக கொண்டு போவீங்கண்ணா?
0: நாங்கள் பூ மார்க்கெட் இருந்து அப்புறம் சாய்பாபா காலனி, அப்புறம் அதில் இருந்து அப்புறம் இங்கே பிடிங்க போட்டிருந்தோம். அப்புறம் சரியில்லைங்க, அதனால தோட்டத்திலேயே கீரை வகைரவள் போட்டு எல்லா கீரையும் சகலத்தனும் போட்டு கொண்டு போயிருக்கோம்.
1: நீங்கள் எல்லா கீரையுமே போட்டு நேரடியாக நம்ம மக்களுக்கே கொண்டு போய் சேர்த்துலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து நிறைய வருஷமாக மல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அப்பா அம்மா அவங்க காலந்தொட்டே மல்லி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் மல்லி பத்தி கேட்கலாங்களா?
0: கேட்கலாங்க.
1: அம்மா வணக்கங்கம்மா.
2: வணக்கம். நான் சின்ன பிள்ளைங்க வியாபாரம் செய்யணுங்கோ, கப்பா பண்ண வியாபாரம் நான் பண்றேன். நான் பண்ணி வியாபாரம் என்ற குழந்தை பண்ணுதுங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்.
1: அம்மா உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க?
2: எனக்கு என்னையே பாக்கல. இருக்கு ஒரு 55 இருக்கு.
1: நீங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
2: நான் 18 வருஷத்துலேருந்து வியாபாரம். எனக்கு அதுதான் வியாபாரம், வேற தொழில் எனக்கு தெரியாது. தொழில் தெரியாது, கொழம்பையும் மட்டும் தெரியாது. கருகாப்பிடி விற்றா கருகாப்பிடி விற்றதுமே அப்புறம் மல்லி வியாபாரம், அவ்வளவுதான் எங்களுக்கு. வேற வியாபாரம்லாம் தெரியாது.
1: ஓ, நீங்க அந்த காலத்துல கருவேப்பிலை வியாபாரம் எல்லாம் பண்ணீங்களா?
2: அது எங்களுக்கு சாப்பாடு. கருவேப்பிலை வியாபாரம் பண்ணிட்டு வந்து சந்தக்கடை போய் விற்றுட்டு வந்து ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணி சோழராய் கொண்டு வந்து குழந்தைகளை வளர்த்துனேன். வேற ஒரு வியாபாரம் செய்யாது.
1: எப்படிங்கம்மா கருவேப்பிலை ஒவ்வொரு தோட்டத்துல ஒவ்வொரு மரம் தான் வச்சிருப்பாங்க?
2: மரம் ஏறி புடுங்கணும், மரம் ஏறித்தான் தலை புடுங்கணும். பிடிங்கி சாக்கில் அமுத்தி ஊர் ஊரா சுற்றி வியாபாரம் தோட்டமெல்லாம் சுற்றி கொள்ளுராய் போடுவாங்க. அதை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு பண்ணி போடுவோம். நான் நல்லா வெங்கியும் போக மாட்டேன்.
1: உங்க வீட்டுல ஐயா பேர் என்னங்கம்மா? அருமையா சொன்னீங்கம்மா. 85 வயசுல நீங்க வந்து இப்பவுமே உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய பேத்திக்கும் நிறைய நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல இதே மாதிரி கருவேப்பிலை வியாபாரம் பண்ணிருக்கீங்க, கொத்தமல்லியும் வியாபாரம் பண்ணிருக்கீங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதுங்கம்மா? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
2: அப்ப புடிச்சே வியாபாரம் பண்ணிருந்தது. அந்த காலத்துல இருந்து தினம் மட்டும் வியாபாரம் தான். வேற சொல்லு எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் வயதும் வியாபாரம் தான், பிள்ளைகளும் வியாபாரம் தான். என் பிள்ளைகளை பூராம வியாபாரம் தான். இன்னும் ஒரு புள்ள வியாபாரத்துக்கு போகாது. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம்.
1: நீங்க அந்த காலத்துல கொத்தமல்லி வியாபாரத்துக்கு போகும்போதுங்கம்மா தோட்டத்துக்காரர்கிட்ட விலை பேசி நீங்க புடுங்கணும். அவங்ககிட்ட ஒரு விலை பேசி எப்படிங்கம்மா புடுங்குவீங்க? அதான் ஈரப்பதம் எல்லாம் இருக்கணுங்களா புடுங்குறதுக்கு?
2: தண்ணி விட்டு கொடுப்பாங்க. 2 நாளைக்கு முடிச்சு போய் சொன்னோம்னா தண்ணி விட்டு கொடுத்தாங்கன்னா அப்பந்தான் நாங்க தலை புழுங்குவோம். எங்க அப்பாவும் அப்படியே தான், நானும் அப்படியே தான், என் பயங்களும் அப்படியே அதே மாதிரிதான் செய்வோம். நாங்கள் தண்ணி விடாம தலை கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் கோயம்புத்தூர் கொண்டு போய் ஆட்டோவில் கொண்டு போய் உடன்பாடு இருந்து ரயிலில் ஏற்றி கோயம்புத்தூர் பூமார்கல் கொண்டு போய் இறக்கணும். அதே தான் எனக்கு வியாபாரம், வேற வியாபாரம் ஒன்றும் தெரியும்.
1: அது எப்படிம்மா கத்த கட்டுறது? எதை வச்சு கட்டோன்னு?
2: 10 கட்டு 1 ரூபாய்க்கு போடு பத்து போடு பத்துன்னு வருவி உள்ள அது விற்கலாம். போய் செவத்தோடு நின்றுக்குவா, நான் சுட்ட வைப்பேன். நாற்றுல 4 வாழ்நாள் எடுத்துட்டு வந்து 6 கட்டி அதில் வைப்போம்.
1: தண்ணியில் ஊற வச்சா தானுங்கம்மா இருக்க முடியும்?
2: தண்ணியில் ஊற வச்சா இருக்க முடியும், இல்லாட்டி ஊற முடிக்க முடியுமா? நான் தருத்து அப்புறம் கட்டணும்.
1: அம்மா நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஐயாவும் காலங்காலமா இந்த கொத்தமல்லி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க காட்டுக்குள்ள போய் அந்த கொத்தமல்லி எல்லாம் தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க, அதையெல்லாம் பக்குவமா பிடுங்கி சாக்கில் அமர்த்தி தண்ணியெல்லாம் தொளிச்சு நீங்க வந்து பஸ்ல ஏறி போறீங்க. அந்த அனுபவங்கள் கொஞ்சம் கிட்ட பகிர்ந்துக்கலாமே. எப்படி எல்லாம் பஸ்ல போனீங்க?
2: இங்கிருந்து பஸ்ல போட்டு போய் குளத்துல இறங்கி நடந்து வண்டி அனுப்பி 2 மூட்டைக்கு மேல போக மாட்டோம். விக்கிற

0: கூட தெரியாது தலையும். இன்னைக்கு எவ்வளவோ விழுந்தது, அந்த ஒரு மூட்டையை சாய்பாப்பா கோயிலுக்கு நடந்தே கொண்டு போவோம். நீங்க கேக்குறீங்க நான் சைக்கிள் வச்சு கொண்டு போறேன்னு சொல்லுவாங்க, எங்கனே வச்சு கொண்டு போயிட்டேன், அப்ப என்ன பண்றது? நான் ஒரு ஏரி இந்த மாதிரி திட்டு அது வச்சாலுங்க முட்டி அப்புறம் கொண்டு போவேன்.
1: அது எத்தனை கிலோ வருங்கம்மா ஒரு சாக்கு?
0: ஒரு சாக்கு ஒரு 10-20 கிலோ 30-40 கிலோ வருது. அதை சுமந்தே தான் கொண்டு போவோம். நெஞ்செல்லாம் வலி அன்னைக்கெல்லாம் வண்டி ஏது வாசி, இப்பதான் வண்டி வாசி ஆட்டம்.
1: இங்கிருந்து நீங்க கோயம்புத்தூருக்கு சாய்பாபா கோயிலுக்கு பஸ்ல கொண்டு போய்,
0: சாய்பாபா கோயிலுக்கு அந்த குடத்து வண்டி ஏறி அப்புறம் தான் அங்க போ இறங்கி இங்கிருந்தெல்லாம் கேமக்க மாட்டோம். பூமாரி கட்டும் போதுல ரெண்டாவது சாய்பாபா கோயிலு எங்களுக்கு கடை கொடுத்தாங்க. கடை அப்புறம் பயல்களுக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் எல்லாம் அங்கே இறக்க முடியல. நான் வந்த மக்க வந்துட்டாங்க, வேற எந்த வேலையும் இல்லை.
1: அங்க நீங்க வந்து தரமான மல்லியை நீங்க கோயம்புத்தூர் கொண்டு போய் விற்பனை பண்ணீங்க, நிறைய வியாபாரிகள் உங்ககிட்ட மல்லி வாங்கியிருப்பாங்க. உங்களுடைய மல்லிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு? நாச்சமாலம்மா வந்தாங்கன்னா அருமையான மல்லி கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்களா?
0: பார்த்து நிற்பாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்துட்டு நான் பார்த்தாலா மேக்கத்துக்காரர் வந்து தலை தாம்பு வாங்கி கடைக்கட்டு கட்டுறதுக்கு என்னை எதிர்பார்த்து நிற்பாங்க. வண்டி சாக்கோட வச்சு நாங்கள்லாம் அப்போ கம்மி. அந்த வியாபாரம் மல்லி எதுவுமே கிடையாது. நான் ஒருத்தி வியாபாரம் கருகாப்புக்கார அம்மா வருவா கொடுத்து அங்கிருந்து கொண்டு போய் பாப்பா உக்கடத்துலேருந்து இறங்கி பூமார்க்கு டெம்பிள் போகணும். அன்னைக்கெல்லாம் எந்த ஆட்டம் இன்னும் இன்னைக்கு அப்படி இருந்து இன்னைக்கு எத்தனை மண்டி எத்தனை ஆட்டம்.
1: எப்படிங்கம்மா வியாபாரம் பண்ணுவீங்க? மல்லி ஒரு கட்டு 10 ரூபா, ஒரு கட்டு 10 ரூபா அப்படிம்பீங்களா?
0: 10 ரூபா 10 ரூபா போடு, 10 ரூபா போடு, 10 ரூபா பாப்பா வைப்பான்ற உள்ள விற்க முடியாத வைப்போம். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு 6 வாங்குறாங்க போடு, 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்பா. அவனுக்கு இன்னொன்று சேர்த்து கொடுக்காமன்று 10 பைசா கட்டித்தான் 10 ரூபாய் தான் ஒரு கட்டு. இச்சோட்டு கட்டு கட்டி நாத்துல வச்சு கட்டி அது வைப்போம். இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி விற்கிற காலையில் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு மாலையிலே நாங்கள் சுமக்கவும் மாட்டோம். எல்லாம் சுமந்த காலமெல்லாம் போச்சு.
2: இதுவரை கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கொத்தமல்லி செடியை எவ்வாறு பறிப்பது, அதனை கட்டும் முறை, கிராமப்புறத்திலிருந்து நகரத்திற்கு பேருந்து மூலமாக எப்படி கொண்டு வருகிறார்கள், எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் என்பது குறித்து சாதனை பெண்மணி நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
3: அல்லது
1: 8222469549
3: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
3: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தின்போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட மோகனூர்

0: அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 6,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறன்மிகு மைய பணிமனை கட்டடத்தினை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திண்டுக்கல்லில் புதிய மாநகராட்சி பேருந்து நிலையத்திற்கான அடிக்கலையும் முதலமைச்சர் நாட்டினார். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2 தேதி கடலூர் கும்பகோணம் தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குட் ஈவினிங். நேரம் 3:02 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கிராம போனும் 103. நமக்கு பிடிச்ச 1950 1969 வரைக்கும் வந்த பாடல்கள் உங்களுடைய விருப்பமா கேட்கலாம். பாடல்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கலாம், அதான் அதனுடைய நினைவுகள் நம்ம மனசுல நீங்காம பசுமையா இருக்கும் இல்லையா? அந்த பாடல்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சா கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.
2: இந்த நிலவுக்கு ஏத்தம் இவ்வளவு ஓர வஞ்சனே?
3: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளக. 3:09 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கிராம போனும் 103 நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? அம்பிகா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: பார் மகளே பார் படத்திலிருந்து நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே பாடல் கொடுத்துருங்க.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 3:15 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கிராம போனும் 103 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950 1969 வரையிலான இனிய கானங்கள் உங்களுடைய விருப்பமான ஷோ அப்படியே நகர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க நீங்க பண்ண வேண்டியது கால் பண்ணுங்க 0422 கோவைக்கான முன் இணைப்பினை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: செம்மிபாளையம் தமிழ்நகர் சுமதி கனகராஜன் மேம்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: எதிர்நீச்சல் படத்திலிருந்து தாமரை கண்ணங்கள்.

3:20 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கிராமபோனும் 103 நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். அடடா, கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சி லைன்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் ஒன்று தாக்கஷ்மானி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, கிராமபோனும் 103.

0: 3:23 19 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கிராம போனும் 103. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். இருக்கீங்க இருக்கீங்க. அங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: ஆலைமணியிலிருந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா?
0: இதோ பாட்டு.

0: தினமும் காலை மணி 8:50 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். 3:27 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க. கிராம போனும் 103 நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயர். வணக்கம்.
1: வணக்கம். நாகராஜன் பேசுறேன்
0: மேடம். என்ன பாடல் வேணுங்க?
1: படித்தால் இது பச்சை விளக்குல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
0: பச்சை விளக்குல இருந்து ஏதாவது பாட்டு போடுங்களா? சரிங்க.

3:30 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதுவரைக்கும் கேட்டீங்க கிராம ஃபோனும் 103 நிகழ்ச்சியில் அழைத்து பேசின அனைத்து நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேரம் 3:30 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்கலாம். NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை 3:30 கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களுக்கிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பிறப்பு இறப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகார போராட்டத்தின்போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவர் தமது உரையில் தேவையற்ற கருத்துக்களை கூறியிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங். நேரம் 4:43. நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்க போறோம் மயக்கும் மாலை. நம்மள அப்படியே மயங்க வைக்கக்கூடிய லேட் 80s அண்ட் ஏர்லி 90s ஹிட்ஸ் தான் பேக் டு பேக்கா கேட்டு ரசிக்க போறோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

கேட்டு பாடல் மகாநதி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. மயக்கும் மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

பணக்காரன் படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, பாடலாசிரியர் புலமை பித்தன், மயக்கும் மாலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். லேட் 80s ஏர்லி 90s இட்ஸ் பேக் டு பேக்காக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாட்டு கேட்கலாமா?

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில மயக்கும் மாலை நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கும் ரெண்டு சாங் பேக் டு பேக்கா கேட்டோம் இல்லையா. அதுல கேட்ட முதல் பாடல் தெற்கத்தி கள்ளன் படத்திலிருந்து கங்கை அமரனுடைய வரிகள இளையராஜுடைய சமைப்புல எஸ் ஜானகி பாடியது. அடுத்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருந்தாங்க இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை மரன், பாடியிருந்தாங்க எஸ் பி பாலசுப்ரமணியம். மயக்கும் மாலை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்ன பாடலா இருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில மயக்கும் மாலை.

வசந்தி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலை பாடியோர் கே ஜே யேசுதாஸ், கே எச் சித்ரா, இசை சந்திரபோஸ், பாடலாசிரியர் வைரமுத்து. மயக்கும் மாலை கேட்டுட்ருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

மணி 49 நிமிஷம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில மயக்கும் மாலை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும். ரெண்டு பாடல் கேட்டோம் இல்லையா, அதுல முதல் பாடல் வசந்தராகம் படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் புலமைப்பித்தன். அடுத்த பாடல் தனிக்காட்டு ராஜா படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. கேட்டுட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை.

கேட்டு பாடல் முடிவல்ல ஆரம்பம் படத்துக்காக பி ஜெயச்சந்திரன் பாடியது இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து.

கேட்ட பாடல் உல்லாச பறவைகள் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் பஞ்ச அருணாச்சலம். 4:59 நொடி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இதுவரைக்கும் மயக்கும் மாலை கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில லேட் 80s அண்ட் ஏர்லி 90s அங்க பேக் டு பேக்காக கேட்டு ரசிச்சிருந்தோம், அது ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விசாரித்த பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிகாரம் மக்கட்பேறு குறள் எண் 66. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலை சொற்களை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது, யாழின் இசை இனியது என்று கூறுவர். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வாரம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்

0: கிழமை வந்தாச்சு, 5 மணி ஆயாச்சு. ஆர்ஜே சாரு கேசினி குட்டி குட்டி கதைகளோட வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷலே என்ன, குட்டி குட்டி கதைகள் வழியா உலக பொதுமுறையான திருக்குறளை சொல்றது இல்லைங்களா? அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதை நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத ஒரு பாடலை கேட்டுட்டு நாம கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சித்திர செவ்வானம், கதைகள் வழியே திருக்குறள்.
1: சூடிய வாடல சூடிய வாக்களவாடிய சிந்தை துரும்பத்தா பூதகையாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: நேரம் 5:10 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும் நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாங்களாம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்த மாதிரியே அப்படின்னு நாம் கேட்டிருப்போம். அதாவது என்னதான் அடுக்கடுக்காக இனிமையாக பேசினாலும் ஒரே ஒரு தீச்சொல்லால் அத்தனையும் பயனில்லாமல் போயிடும். அதைத்தான் திருவள்ளுவரும் சொல்கிறாரு. அதை கதை வழியாக இப்போ நாம் கேட்கலாம். ஒரு ஏழை குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடிச்சு. என்னடா பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ வறுமையில் போகுதேன்னு தினம் தினமும் நினச்சி வேதனைப்பட்டுட்டே இருந்தாங்களாம் கணவனும் மனைவியும். ஒரு நாள் ஞானி ஒருத்தர் அவங்க முன்னாடி தோன்றி, உங்களுக்கு நான் 3 தேங்காய் தரேன், நீங்கள் எதை நினச்சி இதை உடைச்சாலும் அது உடனடியாக கிடைக்கும்னு சொன்னாராம். கணவனும் மனைவியும் தீவிரமாக ஆலோசனை பண்ணுறாங்க. ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் ஏற்றுக்காதனால அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. பணம், நகை, நிலம்னு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சண்டை போடும்போது கோபத்தில் முடி அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காயை உடைச்சாராம் கணவர். அவ்வளோதான், வீடு முழுக்க எங்கே பார்த்தாலும் ஒரே முடியாக இருந்துச்சு. கணவன் மனைவி ரெண்டு பேருமே இதனால் ரொம்ப வருத்தமானாங்க. உடனே அடுத்த தேங்காய் எடுத்து எல்லா முடியும் போகட்டும்னு உடைக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது, வீட்ல இருந்த முடியோட சேர்த்து அவங்களுடைய தலையில இருந்த முடியும் போயிருச்சு. ரெண்டு பேரும் மொட்டை தலையோட இருந்தாங்களா. ரெண்டு தேங்காயும் போச்சா, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதை எடுத்து எங்க தலைமுடி அப்படியே திரும்ப வரணும்னு வேண்டி உடைக்கிறாங்க. திரும்பவும் அவங்களுக்கு முடி வந்துருச்சு. அரிதான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அதை ஒரே ஒரு வார்த்தையால் மொத்தமும் பயனில்லாமல் போயிருச்சு இல்லையா. இப்படிதாங்க இருக்கிற மொத்த சொற்களையும் பயனுடைய சொற்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும். பயன் தராத சொற்களை சொல்லவே கூடாதுன்னு ஐயன் திருவள்ளுவர் பயனில சொல்லாமைங்கிற அதிகாரத்தில் இருக்கிற சொல்லுக சொல்லிற்பயனுடைய சொல்லற்க சொல்லிற்பயனிலா சொல்கிற திருக்குறள் வழியாக நமக்கு சொல்கிறாரு. ஒரே ஒரு தீச்சொல் பெரும் பயனை அழிச்சது இந்த கதையுடைய மூலமாக இருந்துச்சு. அந்த தப்பை நாம் பண்ணக்கூடாது இல்லையா. இனிமையான வார்த்தைகளை பேசுவோம், கடுமையான வார்த்தைகளை தவிர்த்துடுவோம். அடுத்த கதை என்ன என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத ஒரு பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம். ஸ்டேடியம் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

குட்டி புலி படத்திலிருந்து ஜிப்ரான் இசையமைப்புல கௌஷிகி சக்கரவர்த்தி பத்மலதா பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் வைரமுத்து. தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 5:17 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 2வது கதை. முன்னொரு காலத்துல ஒருத்தனுக்கு நிறைய வித்தைகள் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சான். அதுக்காக ஒரு குரு கிட்ட அவன் போனான். அவனுக்கு எதுவும் மண்டையில ஏறவே இல்லை. குரு அவனை திருப்பி அனுப்பிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவன் வரான். குரு மறுபடியும் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்பவும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. குருவே, எனக்கு எளிதா புரியக்கூடிய மந்திரம் ஒண்ணு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு பணிவா அவன் கேட்டுக்கிட்டானா. குருவும் ரொம்ப இரக்கப்பட்டாரு. ஆனாலும் புரிஞ்சுக்க கூடிய ஆற்றல் அவன் கிட்ட இல்லாததை நினைச்சு சளிப்படைஞ்சும் போறாரு. இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்கேயுமா அலைஞ்சுகிட்டே இருக்க, அதனால நான்

மட்டும் நீ திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே இதை மட்டும் சொல்லிட்டே இருன்னு சொன்னாரான் குரு. குரு விளையாட்டாக சொன்னதை அவன் மந்திரமாகவே நினச்சி விடாமல் சொன்னானான். சில வருஷங்கள் அப்படியே போகுது. விடாமல் செஞ்ச பயிற்சியுடைய விளைவு வெளிப்பட ஆரம்பிச்சுது. என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய பாறை தானா நகர்ந்து அங்கே போய் விழுந்துச்சான். மறுபடியும் அங்கிருந்து இங்கே அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்த பாறை மறுபடியும் இங்கே வந்து விழுந்துச்சு. உடனே ஓடி வந்து நடந்ததை குரு கிட்ட சொன்னானா அவன். குரு இதை ஏதோ வேடிக்கையா சொல்றான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் பயிற்சி களத்துக்கு வராரு. அவனோட செய்முறைய பரிசோதிக்கிறாரு. விடாமுயற்சியுடைய பலனா அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது செய்ச்சு போனாரா. அவனை உடனே தன்னுடைய மாணவனா சேர்த்துக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி அளிக்க முன் வந்தாரான் குரு. அவனுடைய ஆசையும் நிறைவேறுது. விதிவசத்தால ஒரு செயல் முடியாம போனாலும் அந்த செயலை செய்யறதுக்கான முயற்சி தன்னுடைய உடம்பு வருத்திய வருத்தத்துடைய கூலியாவது கொடுக்கும் அப்படின்னு பொய்யல் புலவர் திருவள்ளுவர் ஆழ்வினையுடைமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற திருக்குறள் மூலமா நமக்கு சொல்றாரு. ஏதோ ஒரு காரணத்தால செய்ய வேண்டிய செயலை செய்ய முடியாம நாம திணறலாம். அதனால சோர்வு கூட அடையலாம். அதுக்காக நம்ம முயற்சி செய்யாம இருக்கவே கூடாது. அந்த முயற்சியை நம்ம மேற்கொண்டதுக்கான கூலி கண்டிப்பா நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம எப்பவுமே நினைவுல வச்சுக்கணுங்கிறதான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைஞ்சிருங்க. இது FM Rainbow 103 கோவை.

மரியான் படத்துல இருந்து ஏ ரஹ்மான் இசமைப்புல விஜய் பிரகாஷ் சின்மயி பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் வாலி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நேரம் 5:24. இப்போ ஒரு குட்டி கதை. திருமகளுக்கு சுயம்வர நிகழ்வு நடந்துச்சான். திருமகளை மணக்கிறதுக்காக பேராவலோட தேவர்களும் அசுரர்களும் அங்க கூட்டம் கூட்டமா வந்திருந்தாங்களாம். மணமாலையோட சுயம்வர மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச திருமகள் ஆசைங்கிறது நிலை இல்லாதது. தன் மேல யார் ஆசை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறோட எண்ணத்தோட இருந்தாங்க. ஆனா மண்டபத்துல இருந்த எல்லாரும் அவங்களையே மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதை கவனிச்ச திருமகள், இவங்க எல்லாரும் ஆசை வயப்பட்டவர்களா இருக்காங்க, ஆசை வயப்படாதவர்கள் யார் இருக்காங்கன்னு எல்லா இடத்திலையும் தேடி அலைய ஆரம்பிச்சாங்களாம். அப்போ பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்த திருமாலுடைய உருவம் திருமகள் முன்னாடி தோன்றுச்சு. திருமகளுக்கு சுயம்வரம் நடக்குதுன்னு மூவுலகம் கொண்டாட்ட கோலாகலத்துல இருந்தப்ப சுயம்வரம் பத்தின எண்ணமே இல்லாம இறைவன் யோக நித்திரையில இருந்தாராம். இதை பார்த்து மகிழ்ந்த திருமகள் அவருக்கே மாலை சூட்டினாங்களாம். இந்த கதைக்கான திருக்குறள் அவா அறுத்தல்ங்கிற அதிகாரத்துல இருக்கிற வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அக்தொப்பது இல். அதாவது ஆசை இல்லாத நிலைமை மாதிரி உயர்ந்த செல்வம் வேற எதுவுமே இல்லை, அதுக்கு இணையான செல்வமும் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். சரி, இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு என்னதான் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயத்து மேலேயோ இல்லை பொருள் மேலேயோ ஆசை இல்லாம இருந்தா அது கிடைச்சாலும் நாம பெருசா கொண்டாட போறதில்ல, அது கிடைக்கலனாலும் வருத்தப்பட போறதில்ல, கிடைக்கலன்னு தவறான முடிவும் எடுக்க போறதில்ல. அதனால ஆசை இல்லாத மனமே சிறந்தது அப்படிங்கிறத தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையோட கதைகள் வழியே திருக்குறள்.

இரண்டாம் உலகம் படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல கோபால் ராவ் சக்திஸ்ரீ கோபாலன் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதை, ரெண்டு நாரைகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மீன் ஒன்று பிடிக்குதுங்க. அந்த மீனை பங்கு போடுறதுல ரெண்டு நாரைகளுக்கும் தகராறு வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் சண்டை முத்தி போய் அந்த மீனை தூக்கிட்டு ரெண்டு நாரையும் ஓனாய்கிட்ட போகுதுங்க. ஓனாயுடைய தீய குணம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோ நீங்கள் தான் இந்த மீனை எங்களுக்கு பங்கு போட்டு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிச்சிங்களா ரெண்டு நாரைகளும். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஓனாய் அதை மிஸ் பண்ணுமா? அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த மீனை மூணு பங்காக வெட்டுது. தலைப்பகுதியை ஒரு நாரைக்கும் வால் பகுதியை ஒரு நாரைக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் பங்கு போட்டு கொடுத்ததுக்காக உடல் பகுதியை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக அங்கிருந்து ஓடியே போயிருச்சான் அந்த ஓனாய். நாமளே பங்கு போட்டிருக்கலாம். இந்த ஓனாயை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம், அதுக்கிட்ட போய் பங்கு போட கேட்டோம் பார்த்தியா, நம்மளை சொல்லணும், இதுக்கு சரியான தண்டனை நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரெண்டு நாரைகளும் புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போச்சான். ஒருத்தரை பற்றி ஆராயாமல் அவங்கள நம்புறதும், நம்பினதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறதும், நீங்காத

துன்பத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் தெரிந்த தெளிதல்ங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படிங்கிற திருக்குறளில் சொல்கிறாரு. ஓநாயை பற்றி தெரிஞ்சும் அதுக்கிட்ட பங்கு பிரிக்க கேட்டதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்களா அந்த கதையில். இந்த கதை நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. நமக்கோ நம்மளுடைய நண்பருக்கோ இல்லை உறவினர்களுக்கோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை நாமளே பேசி சரி பண்ணுறது தான் சிறந்த தீர்வாக இருக்கும். அதை விட்டுட்டு மூணாவது மனுஷங்கிட்ட பிரச்சனையை கொண்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த கதையில் வந்த மாதிரி தான் நடக்கும். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைஞ்சிருங்க. இது FM Rainbow 103 கோவை.

நவீன சரஸ்வதி சபதம் படத்துக்காக பிரேம்குமார் இசையமைப்புல சின்மயின் நிவாஸ் அபய் ஜோத்புக்கர் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள். இப்போ ஒரு கதை. அரசர் ஒருத்தர் சிறைச்சாலைய பார்வையிடுறதுக்காக வந்தாராம். அங்கிருந்த ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு சிறைக்கு வந்த காரணத்தை அவர் கேக்குறாரு. முதல் கைதி, அரசே, நான் எந்த குற்றமுமே செய்யல, என்னை தவறுதலா சிறையில அடைச்சிட்டாங்க, நீங்க தான் அருள் கூர்ந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு வேண்டுனானா. அடுத்த கைதி, அரசரே, நீதிபதிக்கும் எனக்கும் தகராறு, அதனால எனக்கு சிறை தண்டனையை கொடுத்துட்டாரு, நான் எந்த பாவமே தெரியாதவன் அப்படின்னு கெஞ்சினானா. இப்படியே எல்லா கைதிகளும் நாங்கள் எந்த குற்றமுமே செய்யாதவங்க, நல்லவங்க அப்படின்னு சிறையிலிருந்து துன்பப்படுறதாவும் சொல்றாங்க. அரசர் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தாராம். கடைசியா வந்த ஒரு கைதி மட்டும், அரசே, இந்த கையால தான் நான் திருடினேன், அதுக்கான சிறை தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டதும் அரசருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. சிறை காவலர்களை பார்த்து, நல்லவங்க மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலைக்குள்ள இந்த திருடனை யார் கொண்டு வந்து விட்டது, இவன் இங்க இருக்கிற எல்லாத்தையும் திருடனாக்கிடுவான், இவனை உடனடியாக வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்துனாராம். உடனே காவலர்கள் அவனை விடுதலை செஞ்சாங்களாம். காவலர்கள், அரசே, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டப்ப, மற்ற கைதிகள் எல்லாம் துன்பத்தை பார்த்து பயந்து என்கிட்ட உயிர் பிச்சை கேட்டாங்க, கடைசி கைதி மட்டும் துன்பம் வந்தப்பவும் துன்பப்படாம என்கிட்ட உண்மைய சொன்னான், அதனால நான் அவனை விடுதலை பண்ணேன் அப்படின்னு அரசர் சொன்னாராம். இந்த கதைக்கான திருக்குறள் இடுக்கன் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். அதாவது இன்பத்தை விரும்பாதவன் தான் துன்பம் அடைஞ்சப்பவும் அது இயல்பானது அப்படின்னு நினைச்சு துன்பம் அடைய மாட்டானா, இதுதான் பொருள். இந்த கதையில வந்த கடைசி சிறை கைதி துன்பம் வந்தப்பவும் துன்புறாம அத அரசர்கிட்ட சொன்னான். இன்பம் விரும்பாதவனா அரசர்கிட்ட கெஞ்சல, அதனால சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டான். ஏன், துன்பத்திலிருந்து கூட விடுதலை பெற்றான் இல்லையா இந்த திருக்குறள் மாதிரியே, அதனால நாமளும்

இப்படி இருக்க பழகிட்டா எல்லாமே பழகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைஞ்சிருங்க, இது FM Rainbow 103 கோவையில் கேட்டுட்ருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள்.

என்றென்றும் புன்னகைப்படத்துக்காக ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் தாமரை ஆர். 5:54 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதுவரைக்கும் சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம நிறைய கதைகள் கேட்டோம், அது மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம் இல்லையா. இது எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும், நம்மளை நல்ல முறையில வழிநடத்த உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 6 மணிக்கு பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்கலாம்.

நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்க போறோம். இன்று இரவு மணி 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இரவு 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள், 10 மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நாளைக்கு இடம்பெற இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை காலை தென்றல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ந அரவிந்தகுமார் அவர்கள். 6:55 நலமே விளைக இடம்பெற கேட்கலாம். 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல். காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை திருவாசகத்தில் சரணாகதி உரை வழங்குபவர் முனைவர் கி சுதாதேவி அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நஞ்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மாலை 5:00 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகமும், இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். 8:05 மியூசிக் பை தபே, 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ.

கேட்ட ரசதந்த அழகான பாடல் பெண் ஜென்மம் திரைப்படத்திற்காக. கே ஜே யேசுதாஸ், பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. இப்ப கேட்க போறோம் இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் கோயம்புத்தூரை சுத்தி இருக்க இடங்கள்லயும் இருக்கக்கூடிய வெதர் அப்டேட். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் சேலம் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. பூச்சண்டை நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்க போறோம் கோயம்புத்தூர்ல டிராபிக் அப்டேட். அவினாஷி ரோட்ஸ், லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீலமேட் வரைக்குமே, ஹோப்ஸ் வரைக்கும் ஸ்லோ மூவிங் டிராபிக்கும், டவுன் ஹால் சைட்ஸ், பஸ் ஸ்டாண்ட் பகுதியான காந்திபுரம், உக்கடம், ராஜா ஸ்ட்ரீட்ஸ், ப்ரூக்ஸ் ரோடு, இது எப்பவும் போல டிராபிக் அதிகமாக தான் இருக்கு. டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. இப்ப கேட்டு ரசிச்ச அந்த அழகான பாடல் மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திற்காக எஸ்பி

கேட்ட அந்த இனிமையான பாடல் இதய வீணை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை சங்கர் கணேஷ். நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க பூச்செண்டு.

சந்தில கேட்டு ரசிச்ச அந்த அழகான இனிய பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திற்காக. வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

கேட்டு ரசுதா அந்த அழகான பாடல் ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை விஸ்வநாதன்.

FM இங்க எல்லாமே தூளு. 6:40 டீ கடை நிகழ்ச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, இல்ல அப்படின்னு சொல்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில நிறைய ஃபேஸ் பண்ணிருப்போம். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்க கூட பேச போறீங்க நேர்களை. இப்ப 6:30 கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின்போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திரு உதயநிதி ஸ்டாலினின் முன் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது அரசு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் காவல்துறைக்கு இல்லை என்று கூறினார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மகளிரின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர் பேசியதற்காக மட்டுமே கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சற்றுமுன் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் நேற்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும் பின்னர் இன்று காலை மணி 8:30 எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின்வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் வலியுறுத்தினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவை

0: தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டும் என்று இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட உள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. கவினி அணை நிரம்பி வருவதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினம் முதல் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 10,000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 30,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை வந்த நிலையில் தற்போது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான அடிப்பாளாறு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புது வெள்ளம் காரணமாக அடிப்பாளாறு பகுதியில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. தண்ணீரின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது 73 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியிருப்பது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் குளம் வெட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹேலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர் கும்பகோணம் தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அலின்சென்ட்ரோ மெலிரோ ரஷ்யாவின் பாவல் லெகுட்டின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல்லில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கவினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் ஈவினிங். நேரம் 6:41 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்க போறோம்.
3: நினைக்கிறேன்
2: அதுதானே. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். விஜயகுமார் பேசுறேங்க, வரதராஜபுரத்துல இருந்து.
2: சரி சொல்லுங்க, நீங்க என்னைக்காவது வந்து நோ சொல்லிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க?
4: ஆமா, வீட்டுல மனைவிகள் கேட்கும் போதெல்லாம் எல்லா ஆண்கள் சொல்லுகின்ற வார்த்தை நோ.
2: அப்படியா?
4: ஆமா, எல்லா ஆண்கள் சொல்லுகின்ற வார்த்தை நோ பணம் கேட்கும் போதெல்லாம்.
2: பாத்தீங்களா? வணக்கம்.
3: மத்த நேரத்துல நோ சொல்ல முடியாது, மாட்டிப்பாங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
4: ஊருக்குள்ள
3: பல பேர் நம்மள மாதிரிதான் இருக்காங்க
2: பேசுதுங்க அப்படிங்கிற மாதிரிதான். அடுத்த நேயர். வணக்கம்.
5: எங்கள் அன்பு சகோ சாரிகேசினி அவர்களுக்கும் மற்றும் சுஷி அவர்களுக்கும் இனிய பொன் மாலை பொழுது வணக்கம்.
2: வணக்கங்க. வணக்கம் சொல்றது யாரு?
5: நிகழ்ச்சியில மதுக்கரை பெரியசாமிங்க.
2: சொல்லுங்க.
5: இந்த நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாம ஒரு இழப்பன சந்திச்சிருக்கு. அது எப்படின்னா, என் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யும் பொழுது ஒரு 3,000 ரூபாய்க்கு மதிப்பான ஒரு டூல்ஸ் இருக்குதுங்க. அதை நான் வாங்கி வச்சிருக்கேன் என்னோட தேவைக்காக. அதை அடுத்தவர் வந்து கேட்கும் பொழுது குடுக்கலாமா வேண்டாமான்னு 2 யோசனை, ஆனா சரி பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அவங்க அதை கொண்டு போய் உடச்சிட்டாங்க. இதுக்கு நோ சொல்லிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் பின்னால் சிந்திச்சு வருத்தப்பட்டிருக்கேன்.
2: அடுத்த பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம். உடுமலை
2: சொல்லுங்க.
6: போன மாசம் ஒருத்தர் இஎம்ஐ கட்டுறது வந்து பணம் கேட்டாருங்க.
2: யாருங்க?
6: நண்பர் ஒருத்தர்.
2: சரி.
6: அவருக்கு அந்த கட்ட முட்டை பவுன்ஸ் ஆயிருந்து சொல்லி எங்கிட்ட கேட்டாருங்க. நான் இன்னும் கொடுக்கலாம் வேண்டாமன்னு யோசனை வந்துட்டேன். அவர் கேட்டதுக்கு இதா போனமா

0: அதுக்கு முன்னாடி 10,000 கேட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி இந்த ட்ரிப் வந்து 1,000 கேட்டாங்க, 1,000 கொடுத்த கொடுத்து போட்டு ஒரு மாசம் இன்னும் கொடுக்கவே இல்ல, அப்பட்ட வாசனை வேண்டாம் இல்லைன்னு சொல்லிக்கலாமே அப்படிங்கிற பத்தி நம்ம இருக்கு.
1: அதாவது குடுக்கறது நம்ம கடமை, கேட்கலாம் கூடாது. நான் இப்ப தருவனும் அப்பதான் கேட்டேன்,
2: நாங்க நோ சொல்லுவோம், அவங்க நமக்கு நோ சொல்லுவோம்.
1: அதே தாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பாலக்காட்டுல இருந்து தெரியல. அந்த அளவுக்கு முதல்ல நோ சொல்லி இருந்தானா அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனையே வந்திருக்காது.
1: இப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு,
2: சொல்ல முடியாத அளவுக்கு பெருசா நடந்து.
3: ஆமாங்க, கொடுத்துட்டு வருதுக்கு எல்லாம் அந்த காசு விஷயம் தாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி கிடைக்காம இப்பவும் கிடைக்காம சொல்லிட்டே இருக்குது. அவங்க பாட்டுக்கு ஒரு கூசலும் இல்லாம நடந்துகிட்டு இருக்காங்க.
1: அடடா பாத்தீங்களா. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
4: நந்தகுமார் பேசுறேன்.
1: சரிங்க.
4: அத வந்து இது வந்து ஒரு 30 வருஷம் ஆச்சுங்க.
1: பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு.
2: எனக்கு
5: என்னங்க சொல்றதுங்க, இந்த சாப்பாட்டு விஷயத்துல தாங்க வீட்டுல நானு வேண்டாம்னு நினைச்சிட்டு இருப்பேங்க. பொண்ணுங்க அம்மாங்களை அடையில ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு வாய் ரெண்டு வாய் ஆயிருங்க. அப்புறம் கொஞ்சம் இதா இருக்கு. இப்ப கூட பாருங்க, மிளகா பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு போண்டாவும் சுட்டு இருக்காங்க.
2: நம்ம டயட் இருக்க நேரம் தான் மிளகா பஜ்ஜி சுட சுட வடலாம் கொடுப்பாங்க.
5: ஆமாங்க, வேண்டாம்னு சொன்னாலும் இப்ப ஒண்ணு என்ன பண்றதுங்க, பிள்ளைங்க அன்பா குடுக்கறாங்கன்னு ஒண்ணு சாப்பிட்டாச்சுங்க.
2: சரிங்க,
5: அது வேண்டான்னு சொல்றது தவிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேங்க. நம்ம உடல் நிலைய கருதி
1: நம்ம நினைக்க மட்டும்தான் முடியுது, சாப்பாட பத்தி எங்க சொல்ல முடியுது. எங்க ரைட், இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது இல்ல நோ அப்படின்னு சொல்றது கத்துக்கிறது எவ்வளவு முக்கியம், உங்க வாழ்க்கையில எப்பயா நோ சொல்லலாம்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன பண்ணணும், இவங்க கால் பண்ணணும்.
2: ஆமா,
1: கால் பண்ணதுக்கான நம்பர் 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு
2: எக்கச்சக்கமான கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் வந்து லைனே பிடிக்க முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா மட்டும் 9585800103க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: ஷோ ஸ்டார்ட் ஆனப்ப டீ வாங்கி வச்சோங்க, குடிக்கிறதுக்குள்ள ஆறு இரும்போல இருக்க ஒரு பாட்டு போட்டு நம்ம போய் குடிச்சிட்டு வந்துடுவோம்.
2: டீயை குடிக்கலாம், அதுக்கு முன்னாடி பாட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் ஒளிபரப்பாக கேட்கலாம். இப்ப கேட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நோ சொல்லி நீங்க ஏதாவது மாட்டிருக்கீங்களா, இல்லன்னா நோ சொல்லாம நம்ம அன்னைக்கு சொல்லிருக்கலாமே அப்படின்னு இப்ப வரைக்கும் ஃபீல் பண்றீங்களா, எங்க கூட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டிய எண்கள்
2: 042 அப்படிங்கிற கோவிக்கான முன்னிலை நினைச்சிட்டு 2312103
3: இருக்கா?
4: அதாவது அப்படி எதுவும் நடந்தது இல்ல.
3: அழகான
5: மாலை வணக்கம் இரு சகோதரிகளுக்கும்.
3: மாலை வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: கணேஷ் சிறுமையிலிருந்து பேசுறமா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க கோயம்புத்தூர்.
3: உங்களுக்கு கோயம்புத்தூருங்க மட்டும் தான் எனக்கு கேக்குதுங்க, சொல்லுங்க.
5: மலைங்களான்னு

0: இங்கீங்களா? இங்க மழை இல்லைங்க, ஆனா சில்லுன்னு இருக்கு. அங்க எப்படி இருக்கு?
1: இங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தூரல் போயிட்டு இருந்துச்சு, பரவாயில்லைங்க, சில்லு சில்லுன்னு இருக்கு.
0: சாங் அப்படியே நம்ம டீ கடைக்கு வந்துட்டீங்க, டீயை குடிச்சிட்டே பதில சொல்லிருங்க.
1: அது பாருங்க, பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க, பஜ்ஜி சாப்பிட்டுட்டு டீ கடையில்
0: பாத்தீங்களா? நம்ம மட்டும் டீ தான் குடிக்கிறோம், பஜ்ஜியே சாப்பிடுறாங்க. சொல்லுங்க,
1: ரெண்டு
0: அதுக்கு
1: வந்து சம்பந்தப்பட்டதா இப்ப திருப்புளி ஸ்பேனர் கொரோடு இதெல்லாம் தேவைப்படும். ஓவர் லிப்பேர் ஆச்சுன்னா அதை பயன்படுத்துறதுக்கு தேவைப்படும். இதுல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கோரடு கூட சுத்தியல் கூட திருப்பலி கூடன்னு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போனாங்கன்னா ஒரு வாரம், பத்து நாள், ஒரு மாசம் ஆனாலும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்ப திருப்பலி வாங்கிட்டு போனா கொண்டு வந்து கொடுக்கலையே அப்படின்னு கேட்டான்னா, அப்பவே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அப்படியே ஒரு திருப்பி திருப்பி வேற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேரிட்ட பேசலாம். அடுத்து வணக்கம்.
2: வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க
3: மேடம்.
0: சொல்லுங்க
3: மேடம். ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க் யூங்க. சொல்லுங்க
3: மேடம். நான் குணசேகரன் பேசுறேன், ஆனங்கட்டி போனப்பள்ளிங்க.
0: சொல்லுங்க
3: மேடம். எனக்கு வந்து என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, வண்டி ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டீங்க.
0: சரிங்க.
3: நான் வந்து திருப்பி அர்ஜென்ட் போகணும். அவங்க எடுத்துட்டு அவங்க கொண்டு வா கொண்டு வா, அவங்க கொண்டு வரவே இல்லைங்க.
0: அப்படிங்களா?
2: வணக்கம்.
0: ஹலோ
4: மேம்.
0: ஹலோ, யார் இங்க
4: பேசுறீங்க? கடைசியில எங்க பையன் வந்து அது இதுன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் பார்த்தா உங்க அம்மா சொன்னதுலயே நான் நோ சொல்லிருக்கலாம். இவ்வளவு நான் எஸ் சொன்னாலும் நான் பட்ட பாடு இருக்குது அப்படிம்பாங்க.
2: ஏன்னா யோசிச்சு நோ சொல்லுவீங்களா, இல்ல அவங்க கேட்டாலே தப்பாதான் இருக்கும், நம்ம நோன் ஃபர்ஸ்ட் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிருவீங்களா?
4: அதாங்க, அவன் எச்ச எல்லாம் கேட்பான், அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுங்க. அவன் ஒரு சின்ன விஷயம்ங்கிறது பாத்தீங்கன்னா முதல் சின்னதா ஆரம்பிப்பானுங்க. அப்புறம் பார்த்தா ஒவ்வொன்னு அது வேணும் இது வேணும்னு கேட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுவானுங்க. ஏன்னா
0: வணக்கம். யார் எங்க இருந்து
5: பேசுறீங்க?
0: யார் பேசுறீங்க?
6: நாங்க
0: பாட்டு போட்டு மடிப்பட்டி குடிப்போம்.
2: நாங்களும் டீ கடையில உட்காந்து குடிச்சிட்டேதான் உங்ககிட்ட பேசுறோம்.
6: ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும் போது எங்க வீட்டுக்கார வண்டியில கொண்டு எங்க வீட்டு வாசல்லே போட்டுட்டாரு
0: இன்னைக்கு.
6: அதுல இருந்து நான் வண்டியில கூப்பிட்டா நோன்னு
0: சொல்லிடுவேன். நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் வாய்ப்பு வச்சு அவங்க வாழ்க்கையில. அடுத்து வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: சசிகுமார்.
0: ஆஹா, சொல்லுங்க, டாபிக் பத்தி சொல்லுங்க.
7: ரொம்ப பெரிய அலும்புங்க. நம்ம நண்பர்கள் வேலை செஞ்சாருங்க.
0: சரிங்க.
7: கோழி படம் செய்யல, ஹார்ட் ப்ராப்ளம். அப்புறம் வீட்டுக்கு கெஞ்சினாருங்க, கையில பணம் இல்ல, இப்ப நீ தான் உன்னை நம்பி வந்துட்டப்பா, ரொம்ப முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு
0: கேட்டீங்க.
7: ஜோல்சன் குடுத்துருந்தேங்க பாட்டு.

0: ஒரு வாரத்துல ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு
1: ஆனா கடைசியில என்ன போச்சுன்னா அவங்க தரவே இல்ல அப்படிங்கறதான் சொல்ல வராங்க பாத்தீங்களா, தங்க விக்கிற விலைக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. அடுத்து வணக்கம். இதுதாங்க, நான் இப்படி வந்தா நான் இப்படிக்கா ஓடிட்டேனே அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. சரி சொல்லுங்க, எவ்வளவு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு, உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க.
2: நம்ம வந்து வேலை விஷயத்துல தாங்க, நம்ம ஒரு வேலையில முக்கியமான வேலையில இருப்போம், அதை விட ஒரு முக்கியமான வேலை எனக்கு ஒரு எமர்ஜென்சி வேலையை நான் வெளியில போக வேண்டியது இருக்கு, இதை சேர்த்து பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம்தான் தெரியும் அவங்க ஒரு படத்துக்கோ இல்லைன்னா வந்து ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கோ என்ஜாய் பண்ணி சாப்பிடறதுக்காக
1: போயிட்டு
2: நமக்கு மனசு வலிக்குமே ஒரு வலி. அது வந்து முன்னாடியே நோன் சொல்லி இருந்திருக்கலாமோ, நம்ம வேலைக்கு இது வந்து இழுத்து போட்டு வேலையை பாத்துட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி
1: இருக்கே, அந்த வேதனை அப்படிங்கிற
2: வேதனை சொல்ல முடியலங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ஹலோ, வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
0: சஜித் குமார் வந்துட்டு
1: இப்பதான் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு.
0: ஆமா, பேச கட் பண்ணிட்டீங்களா?
1: பேச கட் பண்ணிட்டீங்களா?

0: வந்து வேலை விஷயத்துல தாங்க, நம்ம ஒரு வேலையில முக்கியமான வேலையில இருப்போம், அதை விட ஒரு முக்கியமான வேலை எனக்கு ஒரு எமர்ஜென்சி வேலையை நான் வெளியில போக வேண்டியது இருக்கு, இதையும் சேர்த்து பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம்தான் தெரியும் அவங்க ஒரு படத்துக்கோ இல்லைன்னா வந்து ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கோ என்ஜாய் பண்ணி சாப்பிடறதுக்காக
1: போயிருந்து
0: நமக்கு மனசு வலிக்குமே ஒரு வலி. அது வந்து முன்னாடியே நோன் சொல்லி இருந்திருக்கலாமா, நம்ம வேலைக்கு இது வந்து இழுத்து போட்டு வேலையை பாத்துட்டோமேன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சொல்ல முடியலங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கங்க,
1: யார் பேசுறீங்க? இப்பதான் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு.
2: அடமான
3: ஒரு நல்ல நண்பருக்கு மப்பட் ஓசு குடுத்துருங்க டிவிஸ்.
1: சரிங்க,
3: மூச்சு குழந்தை எடுத்து போயிட்டாருங்க. வீட்டுல சண்டை கமல் இல்லையே சொல்லிருக்கலாம்.
1: இப்படிதாங்க நான் உன்னை நம்பி பண்ணா அது எனக்கே ரிப்பீட் ஆயிருது. அப்ப நினைச்சிருக்கேன் நோ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி
0: ஆயிடுது.
1: ஆமாங்க, இந்த மாதிரி நோ சொல்ல கத்துக்கிறதே முக்கியம். நீங்க என்னெல்லாம் வந்து எந்த காரணத்துக்காக ஆமா அப்படின்னு சொல்லி மாட்டிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கால் பண்ணி சொல்லலாம். 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன் இணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு.
0: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்கலாம்.
1: அடுத்த நேயர் நான் இருக்கேங்க, என்னை பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. வணக்கம்,
0: பேச கொடுத்தலாம் வாய்ப்பு. வணக்கம்,
4: வந்தே மாதிரம். வணக்கம், மதிப்பிலிருந்து அறிவிப்பாளர்கள் இருவருக்கும். நான் தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா. பெரும்பாலும் தேநீர் அதிகமா சாப்பிட மாட்டேன். எந்த வீட்டுக்கு போனாலும் டீ குடுக்கறம்பாங்க, நோ நோன்னு சொல்லிடுவேன். நீங்க டீ டைம் நேரத்துல டீ நோன்னு சொன்னது நான் தான். நன்றி, வணக்கம்.
1: ஹெல்த் ரொம்ப முக்கியங்க அப்படிங்கிற மாதிரி.
0: டீ கடையிலயே வந்து டீயே வேணான்ட்டு போயிருக்காரு பாத்தீங்களா?
1: அது ஏற்பட்டவர் நமக்கு எல்லாம் காலையில எந்திரிச்ச ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ குடிச்சா அந்த நாளையும் ஓடுற மாதிரி இல்ல இருக்கு.
0: டீ குடிக்கலன்னா திடீர்னு ஒரு மாதிரி நடுக்கலாம் வர ஆரம்பிச்சிருக்கு.
1: ஒரே படபடப்பா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: படபடப்பு போக்குறதுக்கு ஒரு டீயை குடிச்சாதான்ப்பா சரி வரும். அடுத்த ஒரு நேயர் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: பாட்டு
1: மட்டும் கேட்டு வந்து ஆறி போச்சு, ரெண்டாவது டீ குடிக்கணும்ல, குடிச்சிட்டு வந்துருவோம்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்கு.
1: 7:28 நொடி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவில. டீ கடை இல்ல நோ சொல்றது எவ்வளவு முக்கியம், ஆமான்னு சொல்லி மாட்டிக்கிட்டு நோனு சொல்லாமா நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கறதா பேசிட்டு இருக்கோம். நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் டீ கடை.
0: வணக்கம். டீ கடைக்கு வந்திருக்கிறது யாரு?
2: ரங்கசாமி, பரமேஸ்வரன் பாளையம்.
1: வரும்போது ரேடியோ டீ கடைக்கு எடுத்துட்டு
2: வந்துட்டீங்களா? டீ வாங்கி கூட்டு சொன்னாரு.
1: சரிங்க,
2: டீ வேண்டாம், பஜ்ஜி மட்டும் ரெண்டு வாங்கி கொடுத்தா ஜோட சொல்லி வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு வளர்த்து.
1: நாங்க டீ கொடுத்து, நீங்க டீ குடிச்சாதான் நாங்க இங்க வந்து உங்களை பேச அலோ பண்ணுவோம்.
0: அப்பதான் புஷிட்டிக்கா எனர்ஜெட்டிக்கா பேச முடியும் எங்க கூட.
1: சொல்லுங்க
2: ரங்கசாமி, பரமேஸ்வரன் பாளையம்.
1: ஆமாங்க,
0: விஷயத்தை
1: சொல்லுங்க.
2: அதாவது
1: அவர் அதத்தாங்க சொல்லவே வந்திருக்காரு.
0: நீங்க குறுக்கால குறுக்கால ஏன் பேசுறீங்க? நாங்க சொல்லி முடிப்போம்ல அப்படின்னு திருப்பியும் சொல்லிட்டு போயிருக்காரு.
1: நான் ஒன்னு சொல்ல வருவேன், ஆனா நீங்க எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்கவே. அந்த மாதிரியான டைலாக்கே கரெக்டா சிங்க் ஆகுதுங்க. அப்படியே நம்ம வாட்ஸ்அப்புக்கு போனோம் அப்படின்னா தேனி ஹரிராம் சொல்லிருக்காங்க, ஆமா அப்படின்னு தலையாட்ட தெரிஞ்ச நமக்கு சரியான காரணங்களுக்காக நோ அப்படின்னு சொல்லவும் கத்துக்கணுங்க அப்படின்னு இருக்காரு. அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். என்னது இது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அடுத்து திருப்பூர் பால என்ன சொல்லிருக்காங்கன்னா, பொண்ணு பாக்க போனங்க அப்ப போய் நோ சொல்லி இருக்கலாமா அப்படிங்கறது வந்து இப்பதான் புரியுது அப்படின்னு இருக்காங்க. என்னது இது அங்கே வர மாதிரி இருக்கு. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இந்தியல் மாவட்டம் கன்னிவாடில இருந்து செந்தில் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
0: ஆமாங்க, டீ கடை தான், சொல்லுங்க.
3: டீ கடை போயிருந்தேன்
1: மேடம். எங்களுக்கு ஆத்தாம ஒரு டீ மட்டும் போதுங்க, வெங்காய பக்கோடா இருந்தா ஒரு 100 கிராம் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க வந்து விஷயத்தையெல்லாம் சொல்ல மாட்டோம், என்ன வேணுமோ அது எங்களுக்கு வேணுமோ அதை நாங்க சொல்லிட்டு போயிருவோம்.
0: டீ மாஸ்டராட்ட தெரியுது நினைக்கிறேன்.
1: கத்துக்க வேண்டியதுதான், டீ கடைக்கு வந்துட்டீங்கன்னா டீ ஆத்தவும் ரெடி ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம லைஃப்லயும் நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா?
0: எக்கச்சக்கமா நடந்துகிட்டு இருக்கு.
1: ஆனா அது ரியலைஸ் பண்ணி இப்பதான் நமக்கு வந்து நோ சொல்லணும் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு.
0: அது சில பேர் நோ சொன்னாங்கன்னா இவங்கள பாரு எப்படி டக்குன்னு உடனே நோ சொல்றாங்க அப்படின்னு மனசு சில நேரங்கள்ல பாதிக்கும். ஆனா அவங்க ஏன் எப்படி கரெக்டான நேரத்துல நோ சொன்னாங்க அப்படின்றது பின்னாடிதான் நமக்கு புரியும்.
1: அது
0: அந்த அறிவு நமக்கு முன்னாடியே இருந்தா நம்மளும் எப்பவும் முன்னேறி இருப்போம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: ரைட், பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தலாம். ஸ்டேட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க டீ கடை.

0: வாழ்க்கையில பல அடிகள் வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க புரிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஷேர் பண்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். நீங்க ரெண்டு வணக்கம் சொன்னாலும் நாலு வணக்கம் சொன்னாலும் நான் பேச வரலங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஷோ ஸ்டார்ட் ஆனது இப்ப நம்ம மூணாவது டீ குடுத்துட்டு இருக்கோம். இதுல ஹெல்த் முக்கியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வேற இக்கடல நீங்க டீ வாங்காம வந்திருக்காரு பாருங்களேன் அப்படின்னு வேற பேசிட்டு இருக்கோம். நம்ம முதல் நோ சொல்லி பழகினுங்க,
0: ஸ்ட்ராங்கா வேற போட்டு ரொம்ப சூடா வேற போட்டு முன்னாடி வர வச்சிருக்கோம். அந்த டீ ஆறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேருக்கிட்ட பேசிடலாமே அப்படி நம்மளும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல இப்படி தாங்க ஒரு மாலுக்கு போயிருந்தேன். மால்ல வந்து இப்ப ட்ரெஸ் சும்மா நார்மலா பார்த்தாலே மத்த கடையில பாக்குறத விட ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி காஸ்ட்லியா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. உள்ள மால்ல பாக்கும்போது அந்த டிரஸ் செம்மையா இருந்துச்சு. ஆஹா, உலகத்துல இந்த டிரஸ் தாங்க அருமையா இருக்கு, நம்ம போட்டா செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த பார்த்தா இந்த டிரஸ் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நானா வாங்கல, அந்த கடையில வந்து அங்கங்க சேல்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்களா, மேடம் இந்த டிரஸ் சூப்பரா இருக்கு மேடம், ஏன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரையல் ரூம்ல வேணா போய் செக் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்குன்னு சொன்னதுல இதெல்லாம் எதுக்குங்க, ட்ரையல் ரூம்ல செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்து நாம் பட்ட பாடு இருக்கு, அது அப்பவே நோ சொல்லிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்.
1: நீங்க எல்லாம் வந்து மாலுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இந்த அக்கா தங்கச்சி இவங்களை கூட இருக்காங்களா பாத்தீங்களா, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அக்கா கெடுக்கிற ட்ரெஸ் இந்தாமா அப்படின்னு தூக்கி கொடுத்துருவாங்க. அதை நம்ம நோனும் சொல்ல முடியாது, எஸ்ன்னு சொல்ல முடியாது, வேற வழி இல்லாம போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான்.
0: ஒரு ட்ரெஸ் கேட்டா அதான் அக்கா போட்டு போன வருஷம் ட்ரெஸ் இருக்கு, இந்த பண்றதுனால உனக்கு அதுதான் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி.
1: அதே மாதிரி வினிதா சொல்லிருக்காங்க, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சுங்க, கல்யாணமான புதுசுல வந்து சமைக்கலாம் தெரியாது, இருந்தாலும் மாமியார் வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கறாங்க, நான் சமைப்பேன் தே அப்படினு சொல்லு, ரசம் வெக்க போக அது ஆறா ஓட ஐயோ அப்படிங்கற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க.
0: என்னம்மா ரசத்துக்குள்ள இவ்வளவு தண்ணி இருக்கு, தண்ணியே ரசம் தாங்க,
1: ரசத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியா

0: அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: புதுசு புதுசா உங்களுக்காக சமையான பாட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் எதை பத்தி அப்படின்னா, டீ கடையில நோ சொல்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசணும். நிறைய பேர் அவங்களுடைய மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் எங்ககிட்ட கொட்டி தீர்த்து இப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியோட
0: நிறைவான பகுதியில் இருக்கனால என்ன விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம எந்த எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும்னு வந்து உள்ள நினைக்கிறோமோ அதை வந்து மறைக்காம சொல்லிடணும் அப்படிங்கறதான்
2: பேசிட்டு இருக்காம வெளிப்படையா பேசிருங்க, நோன்னு சொல்லிடுங்க.
0: ஓகே, இப்ப நாங்க டீ கடையை க்ளோஸ் பண்ற டைம் வந்தாச்சு, க்ளோஸ் பண்ண போறோம். நான் ஆர்ஜே சாரு கேசுனி,
2: மற்றும் நான் உங்க ஆர்ஜே சுஜி.
0: இன்னும் சில நொடிகள்ல தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024 ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை, மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,270

0: 2,92,00,000 மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும் மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1,577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து, மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும் விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10,00,000 மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும், இதில் 9,32,000 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரே தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
2: கைத்தறின்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35,00,000 பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யல, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்னைக்கும் கைத்தறியில எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கோம், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
0: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை

0: மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-16 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சலோம்ஃபோன் ஓராஃபோல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,611 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,005 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சம் 16,909 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 12,212 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,555 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,099 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,929 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,211 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,552 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,712 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,988 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 14,002 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 2026 பயிற்சி வரும் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியின் முக்கிய அம்சங்களாவன தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம், தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம், தேனை பிரித்தெடுத்தல், தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம், இவை அனைத்தும் பயிற்சியில் தங்களுக்கு அளிக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று காலை 9 மணிக்கு பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு வந்து அடையாள சான்று சமர்ப்பித்து பயிற்சியில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-6611-241. கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நெல்லானது 54 விதை இருப்பு 1770 கிலோ, விலையானது ஒரு கிலோவிற்கானது 44 ரூபாய். 6/6180 கிலோ, இதன் விலையானது ஒரு கிலோவிற்கு 44 ரூபாய் எனவும், கோ 55 1567 கிலோ விதை இருப்பில் உள்ளது. இதன் விலை ஒரு கிலோவிற்கு 40 ரூபாய் என்ற விகிதத்தில் உள்ளது.

0: இருந்தது. மேலும் கோ 59 11,036 கிலோ, ஒரு கிலோவிற்கான ரூபாய் 40. கோ 54 ரகம் 60 கிலோ, ஒரு கிலோவிற்கான விலை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 9865006933. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:29. நாம் இனி கேட்கலாம்

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இணை தொடர்வது ஏறும் ஊரும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. தென்னிந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பிராந்திய அளவிலான தேயிலைகளின் தனித்துவமான அடையாளம் மற்றும் சிறந்த தரத்தை வெளிப்படுத்துவதோடு தேயிலை உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையே சந்தை இணைப்புகளை உருவாக்குவதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள், இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலத்தின் செயல் இயக்குநர் எம். பரணிகுமார் ஐஏஎஸ் அவர்கள், கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தின் இயக்குநர் முனைவர் ஏ. சோமசுந்தரம் அவர்கள், மேற்கு வங்கத்தின் சாய் சுன் டீ புட்டிங் உரிமையாளர் திரு ராஜீவ் பைத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் நீலகிரி, ஆனைமலை, உயர்மலை பகுதிகள், திருவிதாங்கூர், வயநாடு மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்தியாவின் முக்கிய தேயிலை உற்பத்தி பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னணி தேயிலை பிராண்டுகள் இடம்பெற்றன. சிறு தேயிலை விவசாயிகள் உட்பட சுமார் 110 விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள், 530 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் 30 விஞ்ஞானிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பார்வையாளர்கள் தேயிலை உற்பத்தியாளர்களுடன் நேரடியாக உரையாடிய அதே வேளையில் ஒவ்வொரு பகுதியின் தனித்துவமான சுவை மற்றும் தரமான அம்சங்களை அனுபவிக்கும் வாய்ப்பையும் பெற்றனர். கார்ப்பரேட் பிராண்டுகளுடன் போட்டியிடும் வகையில் சிறு தேயிலை விவசாயிகள் அனைவரும் இணைந்து ஒரு புதிய பிராண்டை உருவாக்கி பரவலான விளம்பரங்களை செய்ய முடியும் என்றும், தேயிலையின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் குறித்தும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தின் இயக்குநர் முனைவர் ஏ. சோமசுந்தரம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்.
1: தேயிலை வாரியம் குன்னூரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் சேர்ந்து இன்னைக்கு வந்து தேயிலையை பற்றிய ஒரு முழு புரிந்துணர்வு, அதாவது தேயிலையில கலப்பட தேயிலை என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து நல்ல தேயிலை, ஆரோக்கியமான தேயிலை ஒரு மருந்தா பயன்படுது, தேயிலையில எத்தனை வகையான வகைகள் இருக்கின்றன, அதே மாதிரி தென்னிந்தியாவில்

இந்தந்த பகுதியில எல்லாம் தேயிலை பயிரிடப்படுது. மூணார் தேயிலை, நீலகிரி தேயிலை, வயநாடு தேயிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியும் இருக்கு. அதாவது நம்மளுடைய சகயாத்திரி மலையில இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் நம்ம தேயிலை சாகுபடிக்கான ஏற்ற சூழ்நிலை வந்து நம்ம தென்னிந்திய பகுதிகளில் நிலவுது. அதை பயன்படுத்திட்டு நம்ம வந்து ஒரு நீலகிரி டீஸ் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமா நம்ம சேர்த்து நம்ம ஒரு பிராண்டிங் அதை டெவலப் பண்ணி பண்றாங்க. அதனாலதான் இந்த பகுதியில் உள்ள தேயிலைகளின் முக்கியத்துவம் அறிந்துதான் குன்னூர்ல வந்து ஒரு செயல் இயக்குனர் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அவர் ஆபீஸ் இருந்து அவங்க செயல்படுறாங்க. நாங்க கடந்த 10 நாளைக்கு முன்னாடி அவங்களை நேரில் சந்திச்ச போது இந்த மாதிரி ஒரு உற்பத்தியாளர்கள், அதை நுகர்வோர் மற்றும் அந்த பையர்ஸ் சொல்லக்கூடிய அதிக அளவில் அந்த தேயிலையை கொள்முதல் செய்வோர்கள் இவங்களையெல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து ஏற்பட்டது. உடனே நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழக மதிப்புமிகு துணைவேந்தர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அனுமதி பெற்று நாங்கள் வந்து இந்த ஃபேர் நடத்தியிருக்கோம். இதில் பல்வேறு விதமான பகுதியை சார்ந்த தேயிலை உற்பத்தியாளர்கள், நேரடியாக விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி வணிகம் செய்பவர்கள், ரொம்ப பிராண்டிங்காக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ், அது ஒரு பெரிய பட்டியலாக இருக்கிறதுனால நான் சொல்லலை, அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய பொருட்களையும் தன்னுடைய வகைகளையும் வந்து கண்காட்சி வச்சிருந்தாங்க. ஒரு 600க்கும் மேற்பட்ட இளநிலை முதுநிலை முனைவர் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் தேயிலை ஆராய்ச்சி மற்றும் தோட்டக்கலை சார்ந்த படிக்கிறவங்க, வேளாண் வணிகம் பாதிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அதை வந்து பார்த்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டீஸ், ஒயிட் டீ, பிளாக் டீ, தென் இன்ஃபியூஸ்டு டீஸ் அதாவது செம்பருத்திலேருந்து டீ, சங்குப்பூவிலேருந்து டீ, இஞ்சி டீ, மசாலா சாயா அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வகைகள் அந்த தேயிலையில மதிப்பு கூட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க நேரடியாக பார்த்து அந்த மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபடுறவங்களோடையும் கலந்துரையாடி மாணவர்கள் நிறைய பயன்பற்றாங்க. இதை தவிர டான் டீ மற்றும் சிறு குறு தேயிலை உற்பத்தியாளர்கள் இருக்காங்கல்ல நம்ம நீலகிரி மலைத்தொடரில் பல்வேறு பகுதிகளில் இந்த தென்னிந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் இதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஏன்னா தேயிலையில் அடிப்படையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளினுடைய தட்ப வெப்பநிலையை அறுவடை செஞ்சு தரக்கூடிய ஒரு பயிர். எப்படி அந்த வெதர் அண்ட் மைக்ரோ கிளைமேட் அந்த பகுதியில் இருக்கோ அதுதான் அந்த டீயோட குவாலிட்டி, அதுதான் பிராண்டு. இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம டார்ஜிலிங் டீ தான் புவிசார் குறியீடு வாங்கினா முதல் டீ, அது நமக்கு ரொம்ப பெருமை. அதே மாதிரி அஸ்ஸாம் டீ, அதே மாதிரி நம்மளுடைய சவுத் இண்டியன் டீ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விலைகள் அந்த பிராண்டிங் வந்து மார்க்கெட்டில் வருது. டீயை வந்து 1 கிலோ 10,000 ரூபாய்க்கு விற்கிறது இருக்குது, அதே 200 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டீயும் இருக்குது. நம்ம நுகர்வோர் சாதாரணமாக நம்ம மக்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிரேடு டீ தான் நம்ம சாப்பிட்றோம். அதுலேயும் நிறைய கலப்பினங்கள்லாம் வருது. எப்படி இந்த கலந்துருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற முறைகளையும் சொல்லி கொடுத்தோம். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு டம்ளர் தண்ணியில் நல்ல குவாலிட்டி டீயை போட்டிங்கன்னா அப்படியே கீழே செட்டில் ஆகும், அந்த அப்படியே அந்த துகள்கள் வந்து அப்படியே கீழே இறங்கும், கலர் பெரிய மாற்றம் வராது. ஆனால் நீங்கள் கலப்பட டீயை போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே சாதாரண தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் பழுப்பு கலரில் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டார்க் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த கலப்பு செய்யக்கூடிய பொருட்கள்லாம் வந்து நம்ம உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அடிப்படையில் தேயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான பானம், அதை வந்து நம்ம மக்கள் காலங்காலமாக பயன்படுத்திட்டு வராங்க. டீ வந்து டீ ஃபார் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இந்த டெர்மினல் அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரி டீ வந்து ரெண்டு நண்பர்களுக்கு இடையில சந்திச்ச உடனே அடுத்து ஒரு டைலாக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்த டீ தான் வந்து உதவி பண்ணும். டீ மூடை மாத்தும். டீ மூலமா வந்து நமக்கு ஏராளமான மருத்துவ குணம் இருக்கிறதுனாலதான் சைனாவிலேருந்து ஆரம்பிச்சு ஜப்பான்லேருந்து எல்லா உலக நாடுகள் பூராவுமே இந்த டீ நீங்காத அவங்க வாழ்க்கையில ஒரு பானமாக இருக்கின்றது. இந்த டீயினுடைய மருத்துவ குணங்கள், இந்த டீல மேலும் வந்து நொதுக்க வைத்தல் மூலம் பெர்மெண்டேஷன் மூலமா எப்படி நம்ம டார்ஜிலிங் குவாலிட்டி டீ நீலகிரியில உற்பத்தி பண்ணலாம், அப்புறம் நுகர்வோர்கள் எந்த விதமான டீயை வந்து விரும்பி வாங்குறாங்க, அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் எடுத்துக்க போறோம். டீ போர்டு ஆஃப் இந்தியாவுடைய நிதி உதவியோட அதுக்கு செயல் இயக்குனரோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம். இது நல்ல ஒரு விழிப்புணர்வு தந்த நிகழ்ச்சி. இதன் மூலமா நிறைய நெட்வொர்க்கிங் சொல்லக்கூடிய நுகர்வோரும் உற்பத்தியாளர்களும் நேரடியான சந்தைப்படுத்துதல நிறைய சிக்கல்களை வந்து தேயிலை உற்பத்தியாளர்கள் சந்திக்கிறாங்க. விலை ஏற்ற தாழ்வு இருக்கு. இவங்க ஒரு ஆனுவல் கான்ட்ராக்டா இதை போட்டுட்டு இதை செஞ்சாங்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். ரெண்டாவது ஆர்கானிக் டீன்னு சொல்லக்கூடிய ஒரு செக்டார் வந்து பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு, பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. அதுக்கும் நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல இன்குபேஷன் சென்டர் ஒன்று வேணும்னு இன்னைக்கு வந்த எல்லா தேயிலை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு உற்பத்தியாளர்கள் அந்த நிறுவனத்தை பின்புலமாக கொண்டவர்கள்லாம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தரும் அதை செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதற்கான பணிகளை எடுத்து நாங்கள் ஏற்கனவே ஸ்பைசஸ்ல இன்குபேஷன் வச்சிருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மதிப்பு கூட்டுதல், அறிவியல் பூர்வமாக அதை எப்படி செய்வது, வெளிநாட்டுக்கு அதை ஏற்றுமதி செஞ்சோம்னா அது திரும்பி வந்துடாதபடிக்கு நம்ம எப்படி இந்த சானிட்டரி ஃபைட்டோ சானிட்டரிலாம் நம்ம பண்ணலாம், அப்புறம் ஏற்றுமதி ப்ரொசீஜர்ஸ் என்ன, எங்கள்கிட்ட வந்து என்ஏபிஎல் அக்ரிடேட்டட் லேபரட்டரிஸ் சொல்லக்கூடிய ஆய்வகங்கள், உலகத்தர ஆய்வகங்கள் இருக்கு. அந்த ஆய்வகத்தில் டெஸ்ட் பண்ணி பூச்சிக்கொல்லியினுடைய எஞ்சிய நஞ்சு, உரத்தினால் வரக்கூடிய கடின உலோகங்கள் மற்றும்
இந்த பூச்சி பூஞ்சானம் மற்றும்

0: பாக்டீரியால் வரக்கூடிய அந்த எஞ்சிய நஞ்சுகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த டீயினுடைய காத்திருப்பு காலம் கூடும். நல்ல தரமான டீ வந்து எல்லா உலகெங்கும் கிடைக்கும். அதன் மூலமா இந்தியாவுக்கும் நல்ல பெருமை வரும். இன்னைக்கு ஒரு தொழில் முனைவரையும் கூட்டிட்டு வந்து ராஜீவ் பைடுன்னு சொல்லிட்டு அவர் சாய்வாலா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸா இருக்க சிலிகுரி வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவரு, அவரும் வந்து மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. அவரு என்ன சொல்ல வந்தார்னா, 1000 டீகள் இந்தியாவில் இருந்தாலும் இந்தியன் டீ அப்படின்னு ஒரு பிராண்டு போச்சுன்னா உலக அளவுல நம்ம பொருளாதார ரீதியா ஏற்றுமதி வணிகத்தை வந்து நல்லா கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொன்னாரு. இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து டீ போர்டு இந்தியா இந்த மாதிரி தொழில் முனைவோர்களே முன்னோடியாக இருப்பவர்கள், பல்கலைக்கழகம், ஆராய்ச்சியாளர்கள், புது தலைமுறை தொழில் நிறுவனங்கள், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து விவசாயிகளோடு பயணிச்சு நல்ல ஒரு டீ வணிகத்தை உலக தரத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. வருங்காலங்களும் எங்களுடைய செயல் திட்டங்கள் அதே மாதிரியே இருக்கும். நம்ம கலந்துரையாடலின் போது பாத்தீங்கன்னா, அந்த ராஜீவ் பெய்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த சாய் சங்குங்கிற சொல்லிய கம்பெனியினுடைய நிறுவனர் என்ன சொன்னார்னா, மாணவர்கள் வந்து யாராவது கொஞ்சம் பேர் ஆர்வமா இருக்கிறதா அவங்க தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு எங்க வேளாண் வணிகம் மூலமாக அவங்களை வந்து சிலிகுரியில அவர் ஒரு பெரிய கார்டன் வச்சிருக்கிறார், டீ கார்டன், அண்ட் ஆல்சோ ஒரு டீ எக்ஸிபிஷனும் வச்சிருக்கிறாரு, டீ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் வச்சிருக்காரு. அங்க போய் கிட்டத்தட்ட 168 வகையான டீ அவர் தயாரிக்கிறாங்களாம். அவர் வந்து டீ பொக்கேன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு, அது அருமையான கான்செப்ட். 28 இடத்துல அங்க அவருடைய அமைப்பு இருக்குதான். அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இப்ப எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னா ஒரு மருத்துவம் சார்ந்த டீ, ஒருத்தர் சுறுசுறுப்பு வேணும்னா புத்துணர்ச்சி தரக்கூடிய சாயா, அந்த மாதிரி 168 எது கேட்டாங்களாலும் உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களாம். அதெல்லாம் போய் மாணவர்கள் கத்துக்கிட்டு அது எப்படி வேல்யூடேஷன் பண்றாங்க, எப்படி இன்ஃபியூஸ் பண்றாங்க, டீயோட மத்தது எப்படி பிளண்ட் பண்ணலாம், பண்ணுனா எப்படி காத்திருப்பு காலம் இருக்கும், அதனுடைய குவாலிட்டி இருக்கும், பூச்சி பூஞ்சான நோய்கள் வராம அது எப்படி பாதுகாக்கிறது, பேக்கிங் எப்படி பண்றது, பிராண்டிங் பண்றது, இது எல்லாத்தையும் அவங்க கத்துட்டு வர்றதுக்கு ஆர்வம் காட்டுறவங்களுக்கு நாங்க பல்கலைக்கழகம் அவங்களை அனுப்பிச்சு வச்சு அவர் இன்டர்னா அவங்களை கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஒரு 10 நாள் 20 நாள் இருந்து பயிற்சி பெற்று வந்தாங்கன்னா அவங்க ஒரு தொழில் முனைவரா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் பல்கலைக்கழகம் ஆவண செய்யும். இன்னைக்கு நிகழ்வுல பாத்தீங்கன்னா, இந்த தேயிலை வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உலக அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் இந்த விவசாயம் பயின்ற மாணவர்கள் அந்த டீயை பத்திய கம்ப்ளீட் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லுவோம் நாங்க, உற்பத்தி பற்றிய அறிவு உள்ளவங்க, அதையும் வந்து அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் தெரிந்த இந்த மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு டீ டேஸ்டர்ஸ் சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு 50 வகையான டீ வச்சாலும் ஒவ்வொரு டீயினுடைய தரம், அதனுடைய அந்த அரோமான்னு சொல்லக்கூடிய நம்ம நுகரும் திறன், அப்புறம் அதனுடைய டேஸ்ட், அதனுடைய கலரு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு இது ஏ கிரேடு, இது பி கிரேடு, இது பிரீமியம், இது வந்து டி கிரேடு, அப்படின்லாம் எல்லாத்தையும் அவங்க பகுத்து சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த தொழில் முனைவராக இருக்கக்கூடிய அந்த ராஜீவ் பெய்டுங்கிறது என்ன சொன்னார்னா, 60,000 வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாரு. சராசரியா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா கிடைச்சா கூட 8 மணி நேரத்துக்கு 8000 ரூபா, மாசத்துக்கு 1.5 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய வருமானம் தான். டீ வந்து ஒரு ஆரோக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய உடல் நலன் காக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருள்ங்கிறதுனால, மற்ற விதமான அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி சொல்றதை விட இது ஒரு ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடர்பாடு இல்லாத ஒரு செயல்பாடுங்கிறதுனால, அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த டீ டேஸ்டிங்லே ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனாங்கன்னா அவங்க அடுத்த நிலைக்கு சொல்றாங்க, டீ சாம்பிளர்ஸ்ங்கிறாங்க, அதெல்லாம் நிலைக்கு அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல டிக்னிஃபைடு ஜாப், அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனே டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீ வர்த்தகங்கிறது நம்ம ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறது டீ. இந்த டீயே ஒரு உலக அளவில் பெரிய வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வருங்கிறது இன்னைக்கு இந்த நுகர்வோர் விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள், மற்றும் மாணவர்கள், மற்றும் டீ போர்டு, இப்படி அத்தனையும் சங்கமித்த இந்த நிகழ்வுல தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தது. நன்றி.
1: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கா சுப்பிரமணியன் அவர்கள் உரையாற்றிய போது,
2: Request is because we have invited students for this purpose. Not only it is a session for the buyer and seller, because these are all students, because very often I used to say that our education system is always linked with the job. Whenever you complete your degree, they are looking for where is my job, where is my job. The job is with you, so you can do lot of things. We have to sensitize our student friends that you can become an entrepreneur, you can become an agri incubator. What are all the opportunities for that? We have exposed them to various activities, but this would be a new thing for them. They can understand, and even one student from this group, what to say that if they are very keen in learning all those things, because everybody will be showing interest in learning the things, but the thing is how they execute.
1: அன்றாட வாழ்க்கையில்

0: பேயிலையின் பங்கினை வலியுறுத்தியதுடன் பேயிலை மதிப்பு சங்கிலியில் மாணவர்கள் தங்களது தொழில் முனைவோர் பயணத்தை தொடருமாறு ஊக்குவித்தார். இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் ஐஏஎஸ் அவர்கள் பேசுகையில்,
1: எல்லோருக்கும் வணக்கம். டுடேஸ் ப்ரோக்ராம் இஸ் நாட் மியர்லி அ ஃபேர் ஆர் அன் எக்ஸிபிஷன் வேர் யூ கேன் சி த டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சவுத் இண்டியன் டீஸ். ஆல்சோ அ பிளாட்ஃபார்ம் டு செலிப்ரேட் த ரிச் டைவர்சிட்டி, த யூனிக்னஸ் ஆஃப் த சவுத் இண்டியன் டீஸ் விச் வி ஹேவ் ஹியர் டுடே. Normally when we speak about the tea industry in our country, it is unavoidable to have this comparison with Darjeeling tea or Assam tea. But what we fail to remember is the uniqueness of our own South Indian teas. They are unique in its own characters. They have many different profiles, characteristics which is unparalleled, which we cannot compare it with any other tea. So it is not fair to, you know, really draw a comparison with say Darjeeling or Assam tea, their own uniqueness, specialties. But our teas are no less. Our MC Dr. Uma mentioned there are different tea growing regions in South India itself, as much as 6 broadly we can classify tea growing regions in the South Indian region. And each region, based on its agroclimatic conditions, the rainfall, the temperature there, the soil profile, has, you know, given unique flavors to its teas. For instance, let us take the Anamali region, the Valpari region in our Coimbatore district. It has its own uniqueness. Similarly, the teas of Nilgiris or Wayanad or Travancore or Munnar, each has its own unique characteristics. And they are different from each other and it suits a different taste palette of our consumers.
0: தென்னிந்தியாவில் உலகின் மிகச்சிறந்த தேயிலை வளரும் பகுதிகள் உள்ளதாகவும், அவை ஒவ்வொன்றும் தனித்துவமான வேளாண் காலநிலை, சூழல், உயரம் மற்றும் சுவையை கொண்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார். தென்னிந்திய தேயிலைகளின் பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் அதே வேளையில், உற்பத்தியாளர்கள், தொழில் முனைவோர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு ஒரு பொதுவான தளத்தை வழங்குவதே இக்கண்காட்சியின் நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்கு வங்கத்தின் சாய்சுன் டீ புட்டிங் உரிமையாளர் திரு ராஜீவ் பைத் அவர்கள் தனது சொந்த வெற்றி கதையை கூறி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார்.
2: In beginning, this is my first earning 1 rupees. My big dream, I also go for good college, good school, and I learn more. But is it not possible for my family? My family is very big. I have 9 brother and sister, but I can't read the good school. Then I start. What I start? I am just selling the tea in railway station in 5 years. Morning 4 o'clock, I always go in railway station and just sell the tea. After 6:30 I come and go to school and I complete my schooling.
0: மாணவர்கள் மற்றும் பிற பங்குதாரர்கள் தேயிலை துறையில் உள்ள வணிக வாய்ப்புகள் குறித்த விவாதங்களில் பங்கேற்றனர். உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வு அமர்வில் சிறப்பு தேயிலை சந்தைப்படுத்துதல், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் நுகர்வோர் விருப்பங்கள் குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்கியது. தேயிலை உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு தேயிலை விவசாயிகள் நுகர்வோர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவும், புதிய சந்தைகளை ஆராயவும், நீண்டகால வணிக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. இந்நிகழ்ச்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்களை தேயிலை துறையில் தொழில் வாய்ப்புகளை ஆராய ஊக்குவித்தது. கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம், மதிப்புக்கூட்டல், தரக்கட்டுப்பாடு மற்றும் தொழில் முனைவோர் திறன் ஆகியவை இந்திய தேயிலை துறையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது. தேயிலை தோட்டச் சங்கங்கள், தேயிலை உற்பத்தியாளர்கள், சிறு தேயிலை விவசாயிகள், நுகர்வோர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் மற்றும் தேயிலை ஆர்வலர்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் இணை இயக்குநர் செல்வம் அவர்கள், வளர்ச்சி அலுவலர் முனைவர் ஆர் உமா மகேஸ்வரி அவர்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தின் பேராசிரியர் முனைவர் ச முரளிதரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். ஊட்டியைச் சேர்ந்த தனியார் தேயிலை உற்பத்தியாளர் நம்மிடையே பேசும்போது,
3: சார் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: உங்க பேர் சார்?
4: என் பேர் லலித் குமார். நான் ஊட்டியிலிருந்து வந்திருக்கேன். நான் ஒரு டேன் டீ டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் டேன் டீ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டீ நாங்கள் இங்கே டிஸ்பிளேக்காக கொண்டு வந்திருக்கோம். டிஸ்பிளே பண்ணும்போது

0: எங்களுக்கு சில கஸ்டமர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. எல்லா கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்லி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீஸ் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் எங்களுக்கு சேலும் கொடுத்தாங்க. எங்கள் 1 கிலோ ஹோட்டல் பிளெண்டுன்னு ஒன்று விற்கிறோம், அது இன்னைக்கு நிறையா போச்சு, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக்கும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் வந்த ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குன்றது சொன்னாங்க சார்.
1: சார், இப்போ இந்த டான் டீ தமிழ்நாடு டீ தானே சார் இது?
0: ஆமாம் சார், தமிழ்நாடு யூனிட், ஊட்டியில் நாங்கள் இருக்கோம். ஆனால் குன்னூர்லேருந்து தான் அதோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. இப்போ குன்னூரில் இருக்க டீயில் வந்து அவங்க மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, ஹைலேண்ட் டீ, ஆர்த்தடாக்ஸ் டீ, லீஃப் ரயன் டீ, அப்புறம் க்ரீன் டீ, குவின் ஷோலான்னு ஒரு டீ விற்கிறாங்க, ஆரஞ்ச் டிலைட். அது இல்லாமல் நிறையா ஸ்பைஸ் ஃப்ளேவர் 6-in-1 பேக் டிப் பேக்ஸ் இருக்கு. அது இல்லாமல் ஃப்ரூட் ஃப்ளேவரில் நிறையா டீஸ் கொடுத்துருக்காங்க. வெல்னஸ் டீ ரொம்ப நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்கோம். ஆல் தீஸ் டீஸ் செல் இன் பிளென்டி, நிறையா விற்கிறோம். இதை நல்லாவே விற்கிது சார்.
2: வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
0: எக்ஸலண்ட், உங்களதும் வெர்ஷன் இஸ் வெரி குட். நீங்களும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண தொட்டு நாங்கள் உங்களுக்கும் தேங்க் பண்ணுறோம் சார்.
1: சார், இப்போ டீ வந்து நிறைய இடத்துல விளையுது, அசாம், டார்ஜிலிங், மூணார், மேகமலை,
2: கண்டிப்பாக
1: ஊட்டிலையும் விளையுது.
0: ஊட்டியில் என்ன ஒரு இம்பாக்ட்னா சார், ஊட்டியில் வந்து சல்ஃபர் டெபாசிட் நிறையா இருக்கு, அதனால ஊட்டியில் வர டீ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும். இவ்வளோதான் அசாம் டீக்கு விரும்பி குடித்தாலுமே ஊட்டி டீக்குன்னு தனியாக ஒரு மதிப்பு இருக்குது சார்.
1: இப்போ அந்த டீ எல்லாம் எப்படி நீங்க க்ரோ பண்றீங்க சார்?
0: சார், டீ வந்து சி இட் இஸ் கட், ஒரு தடவை பிளக் பண்ணதும் ஒரு 40 டேஸ். ஒரு வேளை வெயில் வந்து ஒரு மழை பெஞ்சதுன்னா அதை 30 டேஸ்லேயே நம்ம திருப்பி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 22 ஏக்கர் நான் வச்சிருக்கேன். என்னுடைய 22 ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு 128,000 கிலோ டீ நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்றோம். கவர்மெண்ட்டும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது, பிளஸ் நாங்கள் சம்டைம்ஸ் கிவ் டு த கவர்மெண்ட், சம்டைம்ஸ் லோக்கலில் வித்துறோம். அந்த மாதிரிங்க
1: சார், இப்போ முதல்லாம் பார்த்துருக்கோம் டீல டீ பிளக் பண்றது, டீ அறுவடை பண்றது வந்து கையில பண்ணிட்டு இருப்பாங்க.
0: பணத்துக்காக பண்றோம் சார், இது மனிதனின் இயல்பு, அது பணத்துக்காக அவங்க வேகமா பண்ண பாக்குறாங்க. பட் அந்த குவாலிட்டி வந்து வராது. கையில பிளக் பண்றது இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இப்படி பிளக் பண்றது வில் நாட் கிவ் தி
1: ரேண்டமா. நீங்க மத்த இலை தலை எல்லாம் கலந்து வரும்,
0: எல்லா இலையும் வந்துடும். ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் எல்லா இலையும் வரும். அது சாத்தியம் இல்லை.
1: சில்வர் டிப், கோல்டன் டிப்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை பத்தி நீங்க எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா.
0: டிப் வந்து அந்த பட் மட்டும் தான் ஷேட்ல ட்ரை பண்ணுவாங்க. கோல்டு டிப் டீஸ் வந்து அதை நீங்க ப்ரூவ் பண்ணும் போது அது ஃபர்ஸ்ட் ஒன்லி சிங்கிள்லி ரோஸ்டட். இட் சிடிசி மீன்ஸ் கிரஷ், டேர் அண்ட் கேர்ள். இந்த ஃபர்ஸ்ட் டேர் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபிளஷ், அதுதான் கோல்டன் டிப் டீஸ் ஆக்சுவலா. ஆனா இப்போ வந்து எப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார், நிறைய வெரைட்டிஸ் வருது, அதனால வி ஆர் நாட் அவேர் ஆஃப் இட்.
1: ஓகே சார், இப்போ நாங்கள் டீ போடுறதுனா தண்ணி, டீத்தூள், பால் எல்லாம் கலந்து அடிச்சிடறோம். பெஸ்ட் வே ஆஃப் ப்ரூவிங் டீ,
0: ப்ரூவிங் டீ இஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மில்கை பாயில் பண்ணிருக்கோம். மில்க் டீ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மில்க் பாயில் பண்ணும். நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் கருப்பு சர்க்கரை தான் யூஸ் பண்ணும். நீங்கள் இந்த ஒயிட் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கருப்பு சுகரை வந்து கம்ப்ளீட்டாக கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீ போட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஒரு பாயில் பண்ணிங்கன்னா லைட்டாக இருக்கும், ரெண்டாவது பாயில் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், மூணாவது பாயில் பண்ணால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாயில் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு தான் நீங்கள் டிஸ்டில் பண்ணி குடிச்சிங்கன்னா குட் டீ யூ வில் மேக்.
1: த ஆர்ட் ஆஃப் டீ மேக்கிங் இதுதான்
0: த ரியல் ஆர்ட் ஆஃப் மேக்கிங் டீ.
1: தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்புட்ஸ்.
0: ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.

வணக்கம். நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது? இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.

செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய விசாரணையை முடித்துவிட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் இல்லை என்றும் விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய விசாரணை மேற்கொள்ளுமாறும் திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஏற்கனவே திரு உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் மனு ஏற்புடையது அல்ல என்றும் அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த உத்தரவாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாகவும் கூறியுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின்போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின் வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தினார். உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும் அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீதும் விளம்பரங்களை வெளியிடும் போலி நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக்கா தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்றக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழ

தமிழகத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. Two, one.

ரேடியோ எஃப்எம் இங்க எல்லாமே தூளு. நேரம் 9:15. நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. இதமாய் மனதை வருட வருகிறது மயிலிறகு. மயிலிறகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே சுஜி. காதல் வந்துவிட்டால் உலகமே மாறிவிடுகிறது. அதுவரை வெறும் நிலவாக இருந்தது, அந்த நாளுக்கு பிறகு காதலின் முகமாக தெரிகிறது. வெறும் மலராக இருந்தது, மனதில் மலர்ந்த நினைவாக மாறுகிறது. சாதாரண தென்றல் கூட யாரோ ஒருவரின் மௌன செய்தியை சுமந்து வரும் தூதுவனாகிறது. இந்த பாடலில் காதல் மட்டும் பேசவில்லை, காதலால் மயங்கிய மனமும் பேசுகிறது.

மயிலருகில் கேட்டு ரசித்த அந்த அழகான பாடல் ஏ எம் ராஜா பி சுஷிலா பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், இசை ஏ எம் ராஜா. காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் மயிலரகாய் விரடி கொண்டிருக்கிறது. காற்று வீசும் போது நாணல் தலை சாய்கிறது. அது அதன் பலவீனம் அல்ல, அதன் மென்மை. அதே போல்தான் காதல் மனதை தொடும் போது

பூக்களில் நாணம் பூக்கிறது. அந்த நாணம்தான் காதலின் மொழி. ஆறு கரை புரள்வது போல ஆசைகளும் பெருகி வருகிறது. மேகம் மழையை சுமப்பது போல மனமும் கனவுகளை சுமந்து செல்கிறது. காதல் என்பது இரண்டு மனங்களின் சந்திப்பு மட்டுமல்ல, இயற்கையோடு மனித மனம் பேச தொடங்கும் ஒரு தருணம் என்பதை இந்த பாடல் அழகாக சொல்கிறது. மயிலிறகு தரும் அடுத்த பாடல் இதோ.

பி சுஷிலா, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒளிபரப்பாகும். கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க மயிலிறகு நிகழ்ச்சி. தமிழ் திரையிசையின் பொற்கால பாடல்களில் காதலை விட அழகாக பேசப்பட்ட ஒன்று இருந்தால் அதுதான் உவமை. ஒரு பெண்ணை பார்த்து அழகாக இருக்கிறாள் என்று மட்டும் சொல்லவில்லை. ஆடை கட்டி வந்த நிலவு, காடு விட்டு வந்த மயில், நெஞ்சில் கூடு கெட்டும் குயில் என்கிறார்கள். இவை அனைத்தையும் சேர்த்த பிறகும் இவளின் அழகை முழுமையாக சொல்ல முடியவில்லையே என்ற ஏக்கம்தான் இந்த பாடல்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: உலகில் கேட்டு ரசித்த அழகான பாடல் வந்த பாசம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கவி ரோஜகோபால். உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கலாம், ஆனால் சில அழகுகளுக்கு மதிப்பு இருக்குமே தவிர விலை இருக்காது. ஒரு குழந்தையின் சிரிப்பு, அம்மாவின் அன்பு, நண்பனின் தோள், காதலின் பார்வை, இவற்றையெல்லாம் எந்த தராசிலும் நிறுத்தி அளக்க முடியாது. அதுபோலத்தான் இந்த பாடலில் காதலன் கேட்கிறான், இந்த புன்னகை என்ன விலை? அதற்கு காதலி பதில் சொல்கிறாள், என் இதயம் சொன்ன விலை.
1: இந்த

திரையில் வருடைய பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். வீட்டில் ஏற்றப்படும் ஒரு விளக்கு இருளை மட்டும் அகற்றுவதில்லை, மனதிற்குள் இருக்கும் நம்பிக்கையை ஏற்றுகிறது. அதுபோல காதலியை அவள் வருகையை மஞ்சளின் மங்களமாகவும் விளக்கின் ஒளியாகவும் தமிழின் இனிமையாகவும் வரவேற்கிறது. மயிலருகு தரும் அடுத்த பாடல் இதோ.

மயிலறு ஹில் கேட்டு ரசித்த அந்த இனிமையான பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். ஒரு நாளில் மிக அழகான நேரம் எது என்று கேட்டால் பலர் மாலை பொழுது என்பார்கள். ஆனால் காதலர்களின் மனம் சொல்லும் பதில் கொஞ்சம் வேறுபட்டதுதான். மாலை என்பது காத்திருப்பின் நேரம், இரவு என்பது சந்திப்பின் நேரம். அதனால்தான் கவிஞர் மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா என்று அழைக்கிறார்.

குலேபகாவலி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலிறகு நிகழ்ச்சி. இரவின் அமைதியில் எல்லோரும் உறங்கிவிட்ட பிறகும் ஒரு இதயம் மட்டும் விழித்திருந்தால் அங்கு ஏதோ ஒரு அழகான நினைவு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். காதல் தூக்கத்தை பறிப்பதில்லை, தூக்கத்தை விட இனிமையான நினைவுகளை பரிசளிக்கிறது. அதனால்தான் சில இரவுகள் நீளமாக தோன்றுகின்றன, சில நிமிடங்கள் ஆயுள் முழுவதும் மனதில் தங்கிவிடுகின்றன. அந்த இனிய தவிப்பை இன்னிசையோடு ரசிக்கலாம். ஏ எம் ராஜா, பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை டி சலாபதி ராவ்.

பத்து மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. உங்களது விருப்ப பாடல்களை ஈரோடு நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம்.

மயிலரக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மயிலரகில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மனம் முழுக்க காதல் மலர்ந்திருக்கும் நேரங்களில் சில பாடல்கள் வெறும் இசையாக மட்டுமல்ல, மனதில் நிரந்தரமாக வரையப்பட்ட ஓவியமாகவும் மாறிவிடும். இதயத்தை வருடும் மென்மையான வரிகளும் காலத்தை வென்ற இனிய இசையும் சேர்ந்து இந்த பாடலை என்றும் புதுமையாக வைத்திருக்கின்றன. அந்த தெய்வீகமான காதலின் மனத்தை உங்கள் மனங்களிலும் பரப்ப இதோ மயிலிறகின் அடுத்த பாடல்.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு. நேரம் 10 மணி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேர்கள் நினைச்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு ஈரோடு நேர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்க. முதல் நேயர் வந்திருக்கிறாங்க, வாங்க, உங்க விருப்ப பாட்டு என்ன?
1: வணக்கம்.
0: வணக்கம், பேசுங்க.
1: சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சுமுத்து.
0: உங்களோட விருப்ப பாட்டுங்க?
1: மாப்பிள்ளை படத்துல இருந்து மேடம், மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே.
0: இதோ உங்களது விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 1981 1992 வரைக்கும் வந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஈரோடு நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் தாசப்ப கவுண்டன் புதூர்ல இருந்து ஜனார்தன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? நல்லா இருக்கிறேங்க, ரொம்ப நன்றி. என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்துங்க

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்க ஒளிபரப்பாகும். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம், ஈரோடு கரங்கல் பாளையம் சசிகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடுங்க, பாடல் கேட்க போறீங்க?

0: நூவச்சிலிருந்து தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி.
1: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.
2: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஈரோடு நேயர்கள் அவங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நம்மளும் கூட சேர்ந்து ரசிச்சுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் விஜயமாவட்டம் இருந்து வடிவேல் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: தூங்க தம்பி தூங்க, நானாக நான் இல்லை தாயே.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாட்டு.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கிறோம். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில இன்னைக்கு ஈரோடு நேயர்கள் அவங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஈரோடு முத்தம்பாளையம் பகுதி 4 இருந்து சிவகுமார்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கனவுகள். பாடல் முத்து முத்து புன்னகையோ.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் சந்தோஷ கனவுகள் திரைப்படத்துக்காக.

0: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில. அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் நாகராஜ்.
0: உங்க விருப்ப பாட்டுங்க.
1: சின்ன தம்பி பெரிய தம்பி மேடம், அடுத்த பேரு ஒரு காதல் என்பது அந்த பாட்டுங்க மேடம்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலத்துல இருந்து மதன் மோகன் மேடம்.
0: உங்க விருப்ப பாட்டுங்க.
1: முதல் மரியாதையிலிருந்து வெட்டி வெளி வாசம்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம்.

மனதோடும் ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறீங்க. சபரி விஜய் மங்கலத்திலிருந்து விரும்பி கேட்ட பாடல் மூன்றாம் பிறை திரைப்படுத்திருக்காங்க. நேர்களை ஈரோடு நேயர்கள் மட்டும் பங்கு பெற்ற உங்க விருப்ப பாடல்களை காற்றலைகளை உள்ள வர கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாம 1981 வரைக்கும் வந்த பாடல்களை மட்டும் கேட்டு ரசிங்க.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் வெட்டுக்காட்டு வளசுல இருந்து தங்கவேல் பேசுறேங்க மேடம்.
0: உங்க விருப்ப பாட்டுங்க.
1: இன்று நீ நாளை நான் படத்துல இருந்து பொன்வானம் பன்னீர் தூவுதின் நேரம் ஒரு பாட்டு.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ கேட்டு ரசிச்சுட்டு நிகழ்ச்சியிலும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் சென்னம்பட்டி கிராமத்திலிருந்து கணேஷ்குமார் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: கௌரி மனோகரில் இருந்து பார்த்து பாருங்க.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாட்டு.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அம்மா இரவு வணக்கம்மா.
0: சொல்லுங்க யாரு?
1: ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணுங்க?
1: படம் வந்து கோழி கூவுதுமா. பாடல் வந்து அண்ணே அண்ணே சிப்பாய்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.
2: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: அதுக்குள்ள ஓடி போச்சு.
1: நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு
0: சொன்னா
1: வெக்க கேடு.

மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இடம்பெறப் போகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை மணி 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 99 அதிகாரம் இனியவை கூறல். அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து

விளக்கம் வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கே ஜே யேசுதாஸ், விமலா டைட்டஸ் குழுவினர், ஏ எம் தாலீப், எஸ் சரளா, பி சுஷீலா, டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலக, 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 கொஞ்சம் கிளியில் பேபி எஸ் கே ஹாஷினி அவங்களோட கேட்க போறோம், 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:30 தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இது உங்கள் சாய்ஸ், 10:02 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் காணமும், 11:02 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலையில் திருவாசகத்தில் சரணாகதி உரை வழங்குபவர் முனைவர் கி சுதா தேவி அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 12:50 தொடர்ந்து வசந்த இல்லம், 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரணம், 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நஞ்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நாளை மாலை 3:02 கிராமபோனும் 103, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 4:02 மயக்கும் மாலை, 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் மேடை பாடகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம், 6:00 பூச்செண்டு, 6:40 டீ கடை, 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 மயிலரகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் கேட்டு ரசிக்கலாம், 10:00 மனதோடு ரெயின்போ. நேர்கள் கேட்டது நாளை இடம்பெறப்போகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்ப பதிவாகியிருக்கு. திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், நீலகிரியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்குன்னு சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வெதர் அப்டேட் கேட்டோம். நேர்களே, இனி 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

92.3-லும் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4-லும் திருச்சி எஃப்எம் 102.1-லும் கோயம்புத்தூர் எஃப்எம் 103-லும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101-லும் மதுரை எஃப்எம் 103.3-லும் கும்பகோணம் பண்பலை 101.6-லும் வேலூர் பண்பலை 100.4-லும் திருப்புத்தூர் பண்பலை 100.1-லும் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எல்லையில்லா ஆனந்தம். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் பி பாலசுனும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் பாடல் வைரமுத்து இசை இளைய

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும்,

0: வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எல்லையில்லா ஆனந்தம். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்பி பாலசுனும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்குவிருக்கும் இந்த பாடலின் படம் சிப்பிக்குள் முத்து. ஆம் நேயர்களே, உங்கள் மனதை மயக்க வருகின்றது மனசு மயங்கும்.

அன்பு நேயர்களே, என்ன இசையில் மனசு மயங்கியதா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி சுசிலா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி வி எஸ் நரசிம்மன் இசையில் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நேயர்கள் மனசு மயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆம் நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் பதிவுக்கு கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நேரம் 11:13. நேயர்களே, மனசு மயம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோவில் கிழக்காலே படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

அன்பு நேயர்களே, மனசுமயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மனசுமயம் நிகழ்ச்சியின் வாயிலாக சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தர்ம பத்தினி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு பாடலை இயற்றியவர் கண்மணி சுப்பு. நேயர்களே, இதோ இந்த செவ்வந்திப்பூ தேடுகின்றதா நேயர்களை

என்ன நேயர்களே, செவ்வந்தி பூவின் வாசத்தை முகர்ந்தீர்களா? நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றிய பாடல் இது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள். வாழ்வில் நமக்கு சந்தோஷம் வந்தால் இப்படியும் பாட தோன்றுமோ இந்த இரவு வேளையில்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மந்திர புன்னகை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்போமா?

என்ன நேயர்களே, தாலாட்டு பாடல் கேட்டதா? நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். உடனிருந்து கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இசை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மனசு மயம் நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் இப்போது 11:33:20. இந்த நேரத்தில் அடுத்து வரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. கங்கை அமரன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜ இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. நேயர்களே, இந்த நேரம் ஒரு சனம் தூங்கியாச்சா என்ன? நீங்கள் விழித்து கொண்டிருக்கிறீர்களே, எப்படி?

என்ன நேயர்களே, விழித்து கொண்டே இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம் நேயர்களே, இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இதோ மனசு மகிழ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியுள்ள பாடல். முத்துலிங்கம் இயற்றிய இந்த பாடல் முதல் வசந்தம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. மனிதர்களின் மனதை அறிந்து கொள்ள எவ்வளவோ சூட்சமங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இவர் பாடுகின்ற இந்த பாடல் இப்படியாய் சொல்கின்றது, மனசு ரொம்ப ஆழம் என்று. கேட்கலாமா?

நேரம் 11:43. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நீதானா அந்த குயில் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், இளையராஜா இசையமைப்பில். கேட்கலாமா?

முகநூல் வாயிலாக ஒவ்வொரு அன்பு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயர், அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், தருமபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அதனைத் தொடர்ந்து செந்தில்நாதன் அவர்களும் இரவு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், பெரியார் நகர் ராஜேஷ் அவர்களும் இசை பயணத்தோடு நானும் இருக்கிறேன் என வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து குமரன் நகர் திருச்சியிலிருந்து லட்சுமி என்ற அன்பினேயரும், மனசு மயங்கித்தான் போய்விட்டேன், மனசு மயங்கும் பாடலை கேட்டு நன்றி என சொல்லியிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். முள்ளக்காலது பாபு என்ற அன்பினேயர், வெரி குட் நைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என பாராட்டியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், சிப்பிக்குள் முத்து படத்தில் ஒரு மனசு மயங்கும் பாடல், நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல், தொடர்ந்து வந்த பாடல் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீ ஹரியராம் என்ற அன்பினேயர், தேனியிலிருந்து மனதை மயக்கிடும் இசையால் இணைவோம், வாழ்த்துக்களும் இரவு வணக்கங்களும் என பதிவிட்டிருக்கின்றார். மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற அன்பினேயர், இனி இசை தோரணம் இன்பம் தரும் காரணம், இரவின் பூபாட ராகம், இதயம் மகிழ் மனசு மயங்கும் கீதம், இருந்தது சிப்பிக்குள் முத்து நாதம், இன்னிசை தவழ பண்பலை காணும், இன்னொரு தேனிலை அலங்காரம், இனிக்க தொகுப்பின் சாரம், இனிமை மனதில் நின்று சேரும் என சொல்லியிருக்கின்றார். நன்றி. அதனைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன்

அவர்களும் மனசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பி சுசிலா பாடிய பாடல் சூப்பர், அருமை, மகிழ்ச்சி என சந்தோஷமாய் பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சியில் ஒழித்து முதல் பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மௌன கீதம் என சிப்பிக்குள் முத்து பாடலை பாடி ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என சொல்லி ஒவ்வொரு பாடல்களின் முதல்வரியை பதிவிட்டு அருமை மிக்க நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா, ரமேஷ், சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா என்ற அன்பு நேயர்களும் மனதில் என்றென்று முழுமையான கொண்டாட்டமாய் அருமை வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பினேயரும் மனசு மயங்கும் தலைப்புக்கேற்ற பாடலோடு ஆரம்பித்து தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கும் பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவை ஆணைக்கட்டி பணப்பள்ளி குணசேகர் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மிக மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லி அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து தேனி சிலமலை வீசி பிச்சைமணி புஷ்பம் குடும்பத்தினர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்கள், இரவின் மடியில் கதை படித்திரு அழைத்தேன், நீயோ மேகத்தில் சிறையில் மறைந்திட துடித்தேன், தென்றலை தவிழும் தேவதை வடிவை கண்டிட கனவினை கைது செய்தேன், காலம் முழுவதும் காட்சியா நினைவினை நீயாக்கி மூழ்கினேன், நீந்தும் உன்னழகில் இன்னும் தனிமையில் இசையோடு நான் என பதிவிட்டிருக்கின்ற ஏமலதா அவர்களும் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து சகிரா ரசூல் என்ற அன்பினேயரும் இரவு வணக்கம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதி பாடல் என்று சொல்லலாமா அல்லது இன்னொரு பாடலை போடலாமா என்று சொல்லி அவளுடன் நான் காத்திருக்கின்றேன். சரி வாருங்கள். ஊமை விழிகள் படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல், மனோஜ் கியான் இசையமைப்பில் ஆபாவான் இயற்றிய பாடல் இது. இதோ இந்த மாமருத்துப்பூ உங்களுக்காக.

நிகழ்ச்சி நிறைவாக பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன், பாடலை ஏற்றி இசையமைத்திருக்கின்றார் டி ராஜேந்திரன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் மனசுமிகு நிகழ்ச்சியில் இதோ பூக்களை பறிக்க வேண்டுமா பறிக்கக்கூடாதா?

0: நேயர்கள் இணைந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழப்பம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

0: நேயர்களே, தொடர்ந்து காற்றின் மொழியை கேட்கலாம். ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரம், இரண்டு மணிக்கு தூங்காத விழிகள், மூன்று மணிக்கு இன்னிசு இரவு என சொல்லி இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. வாருங்கள், இசையால் இணைவோம் இந்த நாள் முழுவதும்.
1: காற்றின் மொழி.
2: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பார்க்குதடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, காட்டு மல்லி பூத்தி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசு இரவு. நேரம் 4 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி விவத் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்தும் திருமலை தென்குமரி படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக ஒலிக்கின்றன.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா,
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
3: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
4: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
3: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
4: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
5: பாட்டு கேக்குறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
6: நேரம் 4:10:10. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ்லு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.
1: முதலில் வந்தே நிசமகம். ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம். ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ் லூ அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.
2: நேரம் 5:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விருத் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4

0: நான்கிலும், கோயம்புத்தூர் எஃப்எம் 103லும், நாகர்கோவில் குமரி பண்பலை 101லும், மதுரை எஃப்எம் 103.3லும், கும்பகோணம் பண்பலை 101.6லும், வேலூர் பண்பலை 100.4லும், திருப்பத்தூர் பண்பலை 100.1லும் நாம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இரருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாம்லா சிவராமன்.

நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள தசாவதாரம் கீத கோவிந்தம்.